0: உங்க சவுடால் தனமும் சண்டியர் தனமும் நல்லா தாண்டா இருக்கு பவுமானக்காரங்களா? ஆனா பாட்டு தாண்டா உப்பு இல்லாத ஊரு அங்கனக்க சப்புன்னு போய்கிட்டு இருக்கு. அடிக்க சொல்றாங்க நெய்யண்டி மேலத்த.
1: ஏய் ஏத்தி கட்டி இறக்கி கட்டி ஆட்டத்துல பழத்து கட்டி தோழர்.

0: கனடாவின் முதல் முதல் முதல் HD இது இது தமிழ் HD. புதிய வீடு வாங்குபவர்களுக்கு மாகாண அரசு வழங்கும் 130,000 டாலர் வரை HST ரிபேட். இதன் அடிப்படையில் பிக்கரிங்கில் டவுன் ஹவுசஸ் 650,000 டாலரில் இருந்து, டிட்டாச் ஹோம் 799,000 இருந்து, டபுள் கராஜ் டிட்டாச் 983,000 இருந்து, பினிஷ் பேஸ்மெண்ட் சைட் என்ட்ரன்ஸ் ஆப்ஷன், மேலும் ஃப்ரீ அசைன்மெண்ட். விலைகள் உயர்வதற்கு முன் லிமிடெட் டைம் ஆப்பர்ச்சுனிட்டியை தவறவிடாதீர்கள். நியூ ஹோம் எக்ஸ்பர்ட் லக்ஷன் கந்தசாமி, 416-888-8044.
1: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 20,000 மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையிலிருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
0: GTA கிரெடிட், கிரெடிட் கார்டு டெட், லைன் ஆஃப் கிரெடிட் ஓ CRA ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
1: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
0: 416-489-2000 GTA credit.
2: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா? ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி,
0: 9699 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட், மேப்பிள்,
2: 905-417-6069.
0: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. மேப்பிள் க்ரோசரிஸ் .ca 905-417-6069. உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
3: அதிகாரம் 32. இன்னா செய்யாமை. பிறர்க்கு இன்னா முற்பகல் செய்யின், தமக்கு இன்னா பிற்பகல் தாமே பெறும். பிறர்க்கு இன்னா முற்பகல் செய்யின், தமக்கு இன்னா பிற்பகல் தாமே பெறும். மற்றவர்களுக்கு துன்பமானவற்றை முற்பகலில் செய்தால் அவ்வாறு செய்தவர்களுக்கு பிற்பகலில் துன்பங்கள் தாமாகவே வந்து சேரும்.

0: ஐயோ, ஆரம்பமே அசத்தலா இருக்கேடா.
1: காந்த கண்ணனகி, உனக்கு நான் மினிஸ்ட்ரியில இடம் பாக்குறேன். இங்க புஸ், இங்க புஸ், ஸ்டார்ட் மியூசிக்.

0: நீ சொன்ன வாக்கியத்தை தஞ்சாவூர் கோயில் கல்வெட்டுல வெட்டி வச்சுட்டு பக்கத்திலேயே நீ உட்கார்ந்துக்க. உனக்கு பின்னால வர்ற சந்ததிகள் அதை பார்த்து படிச்சு தெளிவா நடந்துக்குவாங்க.
1: உங்களுக்கு தெரியுது, அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது.
0: உனக்கு இன்னும் என்னென்ன தெரிய வைக்கிறேன் பார்.

0: இந்திய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. மிசிசாகா பிரம்ப்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் ஏஜெக்ஸ் கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். ஏஜெக்ஸிலும் பிரம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 647-713-60-49. வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் CMR TV-ஐ வழங்கும் Music Connects. நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். ஜூலை மாதம் 7ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் ரமேஷ் துரைராஜா மற்றும் சந்தியா பார்த்தசாரதி. CMR TV வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை CMR தமிழ் HD, TVI HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம். எதிர்காலத்தில் மதிப்பு உயரப்போகும் இடம் வைல்ட்ஃபீல்ட் வில்லேஜ், மாஸ்டர் பிளான் கம்யூனிட்டி, ஃப்ரீஹோல்ட் டவுன் ஹோம்ஸ், செமிஸ் அண்ட் டிட்டாச் ஹோம்ஸ், மிட் 700,000 இருந்து ஃபேஸ் 1 சிறந்த வாய்ப்பு. உங்கள் இடத்தை பெற லிமிடெட் லாட்ஸ் மட்டுமே. அழையுங்கள். கமல் அமிர்தலிங்கம்
1: 4169903 9999.

0: ஸ்டாண்டில் கொஞ்ச நாள் கழிச்சு நீ இருக்க மாட்ட மைண்டில்,
1: ஐயோ இருக்க மாட்ட மைண்டில்.
2: போதுமா போதுமா,
3: கஸ்டமரை கஷ்டப்படுத்தாத.
4: போடுறா மண்டில.

0: ஏய், என்னடா கேப்பு?
1: தேவைப்படுதுல பில்டப்.
2: அண்ணே, கிங்ஸ்டன் வந்தாதான் நெக்ஸ்ட் வேலை நடக்கும்.
1: வாசன்னா என்ன பின்ன?

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD. ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வருத்தத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார் பிராங்க்ளின் லா ஃபார்ம் ரவி நடராஜா.
1: வொர்க்கிங் ஃபார் யூ.
0: விபத்துக்களினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகிட்டு தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 வருட அனுபவம் ரவி நடராஜா. ஸ்காப்ரோ, டவுன்டவுன், வெஸ்டர்ன், பிராம்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 416-245-6555.
1: Working for you.
2: மார்க்க மக்களே, தாமோ நிறுவனம் இப்போது உங்கள் அருகில் புதிய கிளையை திறந்துள்ளது.
3: 35 ஆண்டுகளாக மணி டிரான்ஸ்பர் வியாபாரத்தில் முன்னிலையில் 120 நாடுகளுக்கான மணி டிரான்ஸ்பர்,
2: பவுன் அடகு சேவை, கரன்சி எக்ஸ்சேஞ்சிற்கு பாதுகாப்பான மற்றும் விரைவான சேவை.
3: பவுன் அடகு சேவைக்கு குறைந்த வட்டி மிசிசாகா, பிராம்டன் ஆகிய இடங்களில் வழங்கும் சேவையை தொடர்ந்து இப்பொழுது 7595 மார்க்கம் ரோடு, யூனிட் 5 மார்க்கம், தாமோர் நிறுவனம். 905-667-7200. 9056-667-7200.
4: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் CIBC மோர்கேஜ் அட்வைசர். ஐ அம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
3: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ CIBC மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள், கனடாவுக்கு புதியவரா, சுயதொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன். 647-459-9757.
5: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நீ வெல்லடா.
0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
6: அதிகாரம் 32. இன்னா செய்யாமை பிறர்க்கு இன்னா முற்பகல் செய்யின் தமக்கு இன்னா பிற்பகல் தாமே பெறும். பிறர்க்கு இன்னா முற்பகல் செய்யின் தமக்கு இன்னா பிற்பகல் தாமே பெறும். மற்றவர்களுக்கு துன்பமானவற்றை முற்பகலில் செய்தால் அவ்வாறு செய்தவர்களுக்கு பிற்பகலில் துன்பங்கள் தாமாகவே வந்து சேரும்.

0: இல்ல இது நிச்சயமா பிராங்கா இருக்க வாய்ப்பே இல்ல. அவ இங்கதான் எங்கேயோ இருக்கா, கண்டிப்பா இங்கதான் இருக்கா.
1: இவ்வளவு நேரம் உன்னை பிராங்க் பண்ணதே வந்தான், ஆனா உண்மையா உனக்கு மெசேஜ் பண்ணது நான்
2: தான். I am coming.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் CMR TV-ஐ வழங்கும் Music Connects. நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். ஜூலை மாதம் 7ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் ரமேஷ் துரைராஜா மற்றும் சந்தியா பார்த்தசாரதி. CMR TV-ஐ வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை CMR தமிழ் HD, TVI HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
1: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவையில்லை.
2: அப்ப வயசு போன உபயோகம் வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே.
3: நோ நோ நோ. முதியோர் பராமரிப்பு VKR ரிட்டையர்மென்ட் ஹோம் ஸ்காபுருணகத்தின் மத்தியில் ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் VKR ரிட்டையர்மென்ட் ஹோம் இங்க் உங்கள் முதிய உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677 289-200-4677 VKRH.com.

0: திகழும் முதல் HD தமிழ் HD மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில் செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு, புதன் நண்பகல் 12 சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள். உங்கள் டிவியில் மலரும் மொட்டுக்கள்.
1: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான் வந்ததா?
2: இல்லடா.
1: ஹலோ, காசு வந்ததாடா?
2: இன்னும் வரல காசு.
1: காசு வந்துச்சா?
2: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
3: What's happening? So sad.
4: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கு மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 9054568433.
0: ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
5: அதிகாரம் 32. இன்னா செய்யாமை பிறர்க்கு இன்னா முற்பகல் செய்யின் தமக்கு இன்னா பிற்பகல் தாமே பெறும். பிறர்க்கு இன்னா முற்பகல் செய்யின் தமக்கு இன்னா பிற்பகல் தாமே பெறும். மற்றவர்களுக்கு துன்பமானவற்றை முற்பகலில் செய்தால் அவ்வாறு செய்தவர்களுக்கு பிற்பகலில் துன்பங்கள் தாமாகவே வந்து சேரும்.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. பல்வட்டித்துறை நலன்புரி சங்கம் நடத்தும் டொரண்டோ 26 ஒன்று கூடல் ஜூலை 11 சனிக்கிழமை காலை 10 மணிக்கு 1651 ஷெப்பர்ட் அவென்யூ வெஸ்ட் நோர்த் யோர்க் டவுன்ஸ் வியூ டெல்ஸ் பார்க் ஏரியா 1, 2, 3 மற்றும் 4 அனைத்து வல்வட்டித்துறை மக்களையும் அன்போடு அழைக்கின்றார்கள். குறித்துக் கொள்ளுங்கள், டொரண்டோ ப்ளூஸின் 40வது ஆண்டு தியாக தீபங்கள் August 29 சனிக்கிழமை, தவறாமல் கலந்து கொள்ளுங்கள். 416-272-8543.
1: என்ன கார் லோனும் கிடைக்குது இல்ல, கார் இல்லாம வேலையும் கிடைக்குது இல்ல கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இப்ப புது கார் வேலை என்று ஒரே பிஸி போல.
2: ஆண்டி ஓட்டோக்கு போனான், ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டான், வேலையும் கிடைச்சிட்டு.
3: GTAவில் 25 வருட சேவை. ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட் பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, ஒர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300.
0: கெலிடன் ஈஸ்டில் வான் மற்றும் பிராம்டன் இல்லைக்கரையில் கோ அண்ட் மேஃபீல்டின் பிரைம் லொகேஷன், ஹைவே 413 இணைப்போடு எதிர்காலத்தில் மதிப்பு உயரப்போகும் இடம். வைல்ட்ஃபீல்ட் வில்லேஜ், மாஸ்டர் பிளான் கம்யூனிட்டி, ஃப்ரீஹோல்ட் டவுன் ஹோம்ஸ், செமிஸ் அண்ட் டிட்டாச் ஹோம்ஸ், மிட் 700,000 இருந்து ஃபேஸ் 1 சிறந்த வாய்ப்பு. உங்கள் இடத்தை பெற லிமிடெட் லாட்ஸ் மட்டுமே. அழையுங்கள் கமல் அமிர்தலிங்கம், 416-903-9999. 0399999.

மக்கார கரிச காடு சடுகுடு சடுகுடு சடுகுடு சடுகுடு சடுகுடு சடுகுடு.

0: கனடாவின் முதல் முதல் முதல் HD இது இது தமிழ் HD 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD. இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர், டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000, ஸ்கார்ப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000, மை மெக்கானிக் auto.ca.
1: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வென்யூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
0: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்,
1: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்,
0: 20 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. CK செந்தூரன், 416-400-8383,
1: சுகந்தன், 416-540-6269.
0: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ்.
2: அரச அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
3: 22 கேரட் 1 கிராம் நகைக்கு 100 to 150 வரையும், 22 கேரட் 1 பவுன் நகை அடகுக்கு 1000 to 1200 வரை கொடுக்கணும்.
2: வட்டி வெறும் 1.5% இருந்து.
3: துபாய், சிங்கப்பூர், 22 கேரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலேயே வாங்கலாம்.
2: பழைய புதிய தங்க நகையில அதிக விலையில விற்கலாம். என்ன?
3: மிடில்ஃபீல்ட் அண்ட் ஃபின்ச், GTA ஸ்கொயர் மாலில், ஜீவா ஜுவல்லர்ஸ்,
2: 416-834-2266.
4: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நிவல்லடா.
0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
5: அதிகாரம் 32. இன்னா செய்யாமை பிறர்க்கு இன்னா முற்பகல் செய்யின் தமக்கு இன்னா பிற்பகல் தாமே பெறும். பிறர்க்கு இன்னா முற்பகல் செய்யின் தமக்கு இன்னா பிற்பகல் தாமே பெறும். மற்றவர்களுக்கு துன்பமானவற்றை முற்பகலில் செய்தால் அவ்வாறு செய்தவர்களுக்கு பிற்பகலில் துன்பங்கள் தாமாகவே வந்து சேரும்.

துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி வர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள். ரமேஷ், 416-990-2462. ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும். ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி, AKS ரியல்டி டீம், ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் CK சிந்தூரன் மற்றும் குணா குணராஜா. ரெசிடென்சியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க, விற்க, லீஸ் செய்ய, மார்க்கெட் நாலேஜ், ஸ்ட்ராட்டஜி, எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன். கால் CK சிந்தூரன், 416-220-8888. குணா குணராஜா, 647-624-4165. எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்ட ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன் சென்டர் லோட்டஸ், 401 அருகில் பெல்ஃபீல்ட் அண்ட் ஹைவே 27 121 சிட்டி வியூ டிரைவ், எட்டோபிகோவில். ஆன் சைட் கிரிமேஷன், அனைத்து மதத்தினருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகன கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர், 416-834-5753. லோட்டஸ் ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன் .com.

0: நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD. உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த ராஜா. கால் 647-849-4444 ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
1: மார்க்க மக்களே, தாமோ நிறுவனம் இப்போது உங்கள் அருகில் புதிய கிளையை திறந்துள்ளது.
2: 35 ஆண்டுகளாக மணி டிரான்ஸ்ஃபர் வியாபாரத்தில் முன்னிலையில் 120 நாடுகளுக்கான மணி டிரான்ஸ்ஃபர்,
1: பவுன் அடகு சேவை, கரன்சி எக்ஸ்சேஞ்சிற்கு பாதுகாப்பான மற்றும் விரைவான சேவை.
2: பவுன் அடகு சேவைக்கு குறைந்த வட்டி மிசிசாகா, பிராம்டன் ஆகிய இடங்களில் வழங்கும் சேவையை தொடர்ந்து இப்பொழுது 7595 மார்க்கம் ரோட், யூனிட் 5, மார்க்கம், தாமோர் நிறுவனம். 905-667-7200 9-0-6-7-6-7-2.
3: புதிய வீடு வாங்க இப்பொழுதே சரியான நேரம். HST ரிபேட் $130,000 வரை பெறுங்கள். CIBC மோர்கேஜ் அட்வைசர் அபிசெல்வம் ப்ரீ அப்ரூவலை பெற்று தருகின்றார். மோர்கேஜுக்கு கேஷ்பேக் $4,500 வரை, இன்ட்ரெஸ்ட் ரேட் 3.79 முதல். பிரைவேட் அல்லது பி லெண்டரில் இருந்து பேங்க் மோர்கேஜுக்கு மாற்ற வேண்டுமா? டெட் கான்சலிடேஷன் மற்றும் ஹோம் இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்டுக்கும் எக்ஸ்பர்ட் மோர்கேஜ் அட்வைஸ் CIBC அபிசெல்வம்.
4: 4161-0462.
5: குரல் கேட்போம்.
6: அதிகாரம் 32. இன்னா செய்யாமை. பிறர்க்கு இன்னா முற்பகல் செய்யின், தமக்கு இன்னா பிற்பகல் தாமே வரும். பிறர்க்கு இன்னா முற்பகல் செய்யின், தமக்கு இன்னா பிற்பகல் தாமே வரும். மற்றவர்களுக்கு துன்பமானவற்றை முற்பகலில் செய்தால் அவ்வாறு செய்தவர்களுக்கு பிற்பகலில் துன்பங்கள் தாமாகவே வந்து சேரும்.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: KM Business Solutions. Business Registration, Accounting, Income Tax, HST Registration, HST Rebate, Food Handler Certificate, Smart Serve, PTC Licenses, City and Alcohol Approvals, Ivatodu Citizenship, PR Work Permit Udan, Sri Lankan Dual Citizenship, CPA Matum Anubhavam Vaindhavargalin Survey, KMBusiness.ca, 647-522-1775, 647-522-1775.
2: Veggies fresher, price better, delivery faster. Answer என்ன தெரியுமா? Maple Grocery தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகைப் பொருட்கள் தேவைப்படுகிறதா? Maple Grocery.
3: 9699 James Street, Maple.
2: 9054176069.
3: Online-ல் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் free home delivery. maplegroceries.ca 905-417-6069.
4: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் சிஎம்ஆர் டிவியை வழங்கும்
5: மியூசிக் கனெக்ட்ஸ்.
4: நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம்.
6: ஜூலை மாதம் 7ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் ரமேஷ் துரைராஜா மற்றும் சந்தியா பார்த்தசாரதி.
4: சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை சிஎம்ஆர் தமிழ் HD, டிவிஐ HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
7: அப்படின்ற

0: கனடாவின் முதல் முதல் முதல் HD இது இது தமிழ் HD. மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு, புதன் நண்பகல் 12 மணிக்கும் சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள். உங்கள் டிவியில் மலரும் மொட்டுக்கள்.
1: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் CIBC மோர்கேஜ் அட்வைசர். ஐ அம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
0: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ CIBC மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு, சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள், கனடாவுக்கு புதியவரா, சுயதொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன் 647-459-9757.
2: நிசான் ஹெட் டு ஹெட் ஈவென்ட் இப்பொழுது மார்னிங்சைட் நிசானில் அப்ரூவல் கிரெடிட்க்கு. 2026 நிசான் ராக் 5 வருடங்களுக்கு 0% டெமோ வாகனங்களில் 6,000 வரை சேமிப்பு. 2026 நிசான் சென்ட்ராவுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் ஃப்ரீ ஆயில் அண்ட் ஃபில்டர் சேஞ்ச். கனடாவுக்கு புதியவரா, எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா 416-804-2365 416-804-2365 அஜிந்தன் தவராஜா.
3: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நிவல்லடா.
4: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
5: அதிகாரம் 32 இன்னா செய்யாமை. பிறர்க்கு இன்னா முற்பகல் செய்யின், தமக்கு இன்னா பிற்பகல் தாமே பெறும். பிறர்க்கு இன்னா முற்பகல் செய்யின், தமக்கு இன்னா பிற்பகல் தாமே பெறும். மற்றவர்களுக்கு துன்பமானவற்றை முற்பகலில் செய்தால் அவ்வாறு செய்தவர்களுக்கு பிற்பகலில் துன்பங்கள் தாமாகவே வந்து சேரும்.

0: உருவாக்கி இந்த அழுக்கிலேயே ஊறி போனதோ இவங்களை மாதிரி ஆளுங்க இவங்களெல்லாம் பார்த்தாலும்
1: விரட்டி விரட்டி வெளுக்க

0: பண்ணுது.
1: தகத்திட்டு

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான் வந்ததா?
2: இல்லடா.
1: ஹலோ, காசு வந்ததாடா?
2: இன்னும் வரல காசு.
1: காசு வந்துச்சா?
2: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
3: What's happening? So sad.
4: உலகின் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கு மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 905-456-8433.
5: Everything okay? No problem, Dijinam.
6: Bar kalamu closing da, tadikira nadi.
7: The customer you're trying to reach is not available.
8: Prithi Selvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. Adhika vatti selithi kundurukkundirkala. Ungal mortgage gilai vangikku maatavum. Call Prithi Selvam, 416-268-0155. 416-268-0155.
5: என்ன
9: பபடிய கத்துல தமிழ் பேப்பரோட இருக்கிற என்ன மணமகன் மணமகள் பக்கமே பாக்குறேன்
2: உங்களுக்கு. ஹாலிடே சீசன் வருது, வீட்டுக்கு காத்தா சாப்பிட வர போய் கோசலியும் மெலிவா மண்டலாம் பாக்குறேன். நீங்கள்
9: இதுக்கு என்னப்பா தமிழ் பேப்பரை பாக்குறேன்? மிஸ்ஸஸ் ஆகாதுல இருக்கிற உதயம் சூப்பர் மார்க்கெட்டுக்கு போ, அங்க ஒவ்வொரு நாளும் எல்லாம் மலிவு விலையில வேண்டலாம்.
8: உங்கள் வீட்டு குரோசரி தேவைகள், கடல் உணவுகள், இறைச்சி வகைகள், ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் அனைத்தும் ஒரே இடத்தில் தரம் குறையாமலும் குறைந்த விலையிலும் வழங்கி வரும் உதயம் சூப்பர் மார்க்கெட்.
10: 905-270-8800. 905-270-8800.
8: உதயம் சூப்பர் மார்க்கெட்.

0: கிளீன் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD.
1: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
2: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
3: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட். 38 ஃபிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட், யூனிட் G03, 416-284-7000.
4: புதிய வீடு வாங்குபவர்களுக்கு மாகாண அரசு வழங்கும் $130,000 வரை HST ரீபேட். இதன் அடிப்படையில் பிக்கரிங்கில் டவுன் ஹவுசஸ் $650,000 இருந்து, டிட்டாச் ஹோம் $799,000 இருந்து, டபுள் கராஜ் டிட்டாச் $983,000 இருந்து, பினிஷ் பேஸ்மெண்ட் சைட் என்ட்ரன்ஸ் ஆப்ஷன், மேலும் ஃப்ரீ அசைன்மெண்ட். விலைகள் உயர்வதற்கு முன் லிமிடெட் டைம் ஆப்பர்ச்சுனிட்டியை தவறவிடாதீர்கள். நியூ ஹோம் எக்ஸ்பர்ட் லக்ஷன் கந்தசாமி, 416-888-8044.
5: ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வருத்தத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார் Franklin Law Firm, ரவி நடராஜா.
6: Working for you.
5: விபத்துகளினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகிட்டு தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 அனுபவம் ரவி நடராஜா. ஸ்காப்ரோ, டவுன்டவுன், வெஸ்டர்ன், பிராம்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 416-245-6555.
6: Working for you.
7: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நிவல்லடா.
8: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
9: அதிகாரம் 32. இன்னா செய்யாமை பிறர்க்கு இன்னா முற்பகல் செய்யின் தமக்கு இன்னா பிற்பகல் தாமே பெறும். பிறர்க்கு இன்னா முற்பகல் செய்யின் தமக்கு இன்னா பிற்பகல் தாமே பெறும். மற்றவர்களுக்கு துன்பமானவற்றை முற்பகலில் செய்தால் அவ்வாறு செய்தவர்களுக்கு பிற்பகலில் துன்பங்கள் தாமாகவே வந்து சேரும்.

பொறுப்பு துறப்பு சிஎம்ஆர் தமிழ் ஒலிபரப்பில் இடம்பெறும் கலந்துரையாடல்கள், விவாதம் மற்றும் நிகழ்ச்சிகளில் வெளியிடப்படும் கருத்துக்கள் அவற்றுள் பங்கு பெற்றுபவர்களின் கருத்துக்கள் மட்டுமே. அத்துடன் விளம்பரதாரர்களினால் தெரிவிக்கப்படும் எந்தவிதமான தவறுதலான தகவல்களுக்கும் சிஎம்ஆர் பொறுப்பல்ல என்பதனையும் எமது நேயர்களுக்கு அறிய தருகின்றோம். அத்துடன் விளம்பரதாரர்கள் மற்றும் அனுசரணையாளர்களோடு எந்த ஒப்பந்தத்திலும் கையெழுத்திடுவதற்கு முன் அதன் அனைத்து விதிமுறைகளையும் கவனமாக பரிசீலிக்கவும். தேவையெனில் உங்கள் சட்டத்திறனை ஊடாக ஒப்பந்தத்தை மதிப்பாய்வு செய்யுமாறு கேட்டுக் கொள்ளுகின்றோம். விளம்பரதாரருடன் நீங்கள் மேற்கொள்ளும் ஒப்பந்தம் அல்லது பரிவர்த்தனை தொடர்பான அனைத்து பொறுப்பும் மற்றும் விளைவுகளும் உங்களுக்கும் அந்த விளம்பரதாரருக்கும் இடையிலானது மட்டுமே.

0: இந்திய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு, புதன் நண்பகல் 12 மணிக்கும் சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள். உங்கள் டிவியில் மலரும் மொட்டுக்கள்.
1: மார்க்க மக்களே, தாமோ நிறுவனம் இப்போது உங்கள் அருகில் புதிய கிளையை திறந்துள்ளது.
2: 35 ஆண்டுகளாக மணி டிரான்ஸ்பர் வியாபாரத்தில் முன்னிலையில் 120 நாடுகளுக்கான மணி டிரான்ஸ்பர்,
1: பவுன் அடகு சேவை, கரன்சி எக்ஸ்சேஞ்சுக்கு பாதுகாப்பான மற்றும் விரைவான சேவை,
2: பவுன் அடகு சேவைக்கு குறைந்த வட்டி, மிசிசாகா, பிராம்டன் ஆகிய இடங்களில் வழங்கும் சேவையை தொடர்ந்து இப்பொழுது 7595 மார்க்கம் ரோட், யூனிட் 5, மார்க்கம், தாமோர் நிறுவனம். 9056677200 9056677200
3: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவை.
4: அப்ப வயசு போன உபயோகம் வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே.
5: நோ. முதியோர் பராமரிப்பு VKR Retirement Home, ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில் ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு, சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் VKR Retirement Home Inc. உங்கள் முதியோர் உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677 289-200-4677 VKRH.com.

தன பிறவிகள் எடுத்தாலும் உன்னை தேடி வருவேன், எச்செல்லாம் ஓடி வருவேன். எத்தனை பிறவிகள் எடுத்தாலும் உன்னை தேடி வருவேன், எச்செல்லாம் ஓடி வருவேன். அன்பாக நான் இருந்திருந்தனா தோல்லே தொங்கினு இருப்பேன். எங்க வீட்டு குத்து விளக்கு நீ கெட்டா என் வாழ்க்கையே கெத்து.

0: சோ சொல்ல சொல்ல கப்பல்ல பாயாசம்
1: கம்பெல்லாம் நான் இருந்திருந்தனா உன் காதோட ஒரு சிறு இருந்திருப்பேன் எங்க வீட்டு குத்து விளக்கு கெச்சா என் வாழ்க்கையை கெத்து.

0: கனடாவின் முதல் முதல் முதல் HD இது இது தமிழ் HD. உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த ராஜா. கால் 647-849-4444. ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
1: Nissan Head to Head Event. இப்பொழுது Morningside Nissanல் Approval Creditக்கு 2026 Nissan Rock 5 வருடங்களுக்கு 0 Financeல் Demo வாகனங்களில் 6000 வரை சர்வீப்பு. 2026 Nissan Sentraவுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் Free Oil and Filter Change. கனடாவுக்கு புதியவரா? எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் Approval. அஜிந்தன் தவராஜா 416-804-2365.
2: 1200 வரை கொடுக்கணும்.
3: வட்டி வெறும் 1.5 வீதத்தில் இருந்து.
2: துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகையில நீங்க அங்க மலிவு விலையிலே வாங்கலாம்.
4: பழைய புதிய தங்க நகையில அதிக விலையில விற்கலாம். என்ன?
2: மிடில்ஃபீல்ட் அண்ட் ஃபின்ச் GTA ஸ்கொயர் மாலில் ஜீவா ஜுவல்லர்ஸ்.
3: 416-834-2266.
2: ஜீவா ஜுவல்லர்ஸ்.
5: Everything okay? No problem and jinam.
4: Bar kalam closing da tadikira nadik.
6: The customer you're trying to reach is not available.
0: Pradhi Silvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. Adhiga vatti seluthikondirukkireergala? Ungal mortgage gulai vangikku maatavum. Call Pradhi Silvam 416-268-0155. 416-268-0155.
5: Last minute left. Closing day, the brothers, chillatuk, thanks.
4: Chillam illa da, Selvam.
5: Chari, chari.
7: Tamilan endru sollada, thalidam irundhen illada, tharaniyai nee vellada.
0: Thirukkural, eeradiyal, ulagilandha, deiva pulavanin kural kelpom.
8: அதிகாரம் 32. இன்னா செய்யாமை. பிறர்க்கு இன்னா முற்பகல் செய்யின், தமக்கு இன்னா பிற்பகல் தாமே பெறும். பிறர்க்கு இன்னா முற்பகல் செய்யின், தமக்கு இன்னா பிற்பகல் தாமே பெறும். மற்றவர்களுக்கு துன்பமானவற்றை முற்பகலில் செய்தால் அவ்வாறு செய்தவர்களுக்கு பிற்பகலில் துன்பங்கள் தாமாகவே வந்து சேரும்.

0: தமிழ்நாட்டின் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வெனியூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
2: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்.
1: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்.
2: 20 ஆண்டுகளுக்கும் மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. CK செந்தூரன், 416-400-8383.
1: சுகந்தன், 416-540-6269.
2: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ். வட்டி வீதம் குறைந்து வருகிறது, வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலீடு ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன். பையிங் அண்ட் செல்லிங் GTA யில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
3: ஆலோசனைகளும்
2: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட், ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி, வித்தகன். 416-475-4661. 416-475-4661.
4: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான் வந்ததா?
5: இல்லடா.
4: ஹலோ, காசு வந்ததாடா?
5: இன்னும் வரல காசு.
6: உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன். 905-456-8433.
2: எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்டிருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகனக்கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர், 416-834-5753. லோட்டஸ் ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன் .com.
7: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் CMR TV-ஐ வழங்கும்
8: Music Connects.
7: நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம்.
9: ஜூலை மாதம் 7ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் ரமேஷ் துரைராஜா மற்றும் சந்தியா பார்த்தசாரதி.
7: CMR TV வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை CMR தமிழ் HD, TVI HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
10: அப்படின்ற

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD. புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன்கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ், ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமோடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன்கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358. ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி, AKS ரியல்டி டீம், ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் CK செந்தூரன் மற்றும் குணா குணராஜா. ரெசிடென்ஷியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க, விற்க, லீஸ் செய்ய, மார்க்கெட் நாலேஜ், ஸ்ட்ராட்டஜி, எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன். கால் CK செந்தூரன் 416-220-8888. குணா குணராஜா 647-624-4165. புதிய வீடு வாங்க இப்பொழுதே சரியான நேரம். HST ரிபேட் $130,000 வரை பெறுங்கள். CIBC மோர்கேஜ் அட்வைசர் அபிசெல்வம் ப்ரீ அப்ரூவலை பெற்று தருகின்றார். மோர்கேஜுக்கு கேஷ்பேக் $4,500 வரை, இன்ட்ரெஸ்ட் ரேட் 3.79 முதல். பிரைவேட் அல்லது பி லெண்டரில் இருந்து பேங்க் மோர்கேஜுக்கு மாற்ற வேண்டுமா? டெட் கன்சலிடேஷன் மற்றும் ஹோம் இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்டுக்கும் எக்ஸ்பர்ட் மோர்கேஜ் அட்வைஸ் CIBC அபிசெல்வம் 416-821-0462. நகை வாங்கும் போது கூலி மற்றும் சேதாரம் மட்டுமல்ல, தரம் நம்பகத்தன்மையையும் கவனியுங்கள். வெளிப்புற மெருகை பார்த்து உங்கள் பணத்தை வீணாக்காதீர்கள்.
1: ஏசியா கோல்ட் இங்க் நகைச்சீட்டு ஆரம்பம்.
0: பயன்படுத்தப்படாத புதிய மற்றும் தரமான நகைகள் அனைத்தும் June 21 வரை சிறப்பு தள்ளுபடியில். தனது 24வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு அனைத்து வகையான தங்க நகைகளையும் விசேட விலையில் தருகிறது.
1: ஏசியா கோல்ட் இங்க்
0: கிப்ளிங் அண்ட் ஸ்டீல்ஸ்,
1: 5010 ஸ்டீல்ஸ் அவென்யூ வெஸ்ட்,
0: இட்டோபிகோ
1: 416-746-2742.
2: KM Business Solutions. Business Registration, Accounting, Income Tax, HST Registration, HST Rebate, Food Handler Certificate, Smart Serve, PTC Licenses, City and Alcohol Approvals, Ivatodu Citizenship, PR Work Permit Udan, Sri Lankan Dual Citizenship, CPA Matum Anubhavam Vaindhavargalin Survey, KMBusiness.ca 647-522-1775, 647-522-1775.
3: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நீ வெல்லடா.
0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
4: அதிகாரம் 32. இன்னா செய்யாமை பிறர்க்கு இன்னா முற்பகல் செய்யின் தமக்கு இன்னா பிற்பகல் தாமே பெறும். பிறர்க்கு இன்னா முற்பகல் செய்யின் தமக்கு இன்னா பிற்பகல் தாமே பெறும். மற்றவர்களுக்கு துன்பமானவற்றை முற்பகலில் செய்தால் அவ்வாறு செய்தவர்களுக்கு பிற்பகலில் துன்பங்கள் தாமாகவே வந்து சேரும்.

0: இந்திய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: என்ன கார் லோனும் கிடைக்குது இல்ல, கார் இல்லாம வேலையும் கிடைக்குது இல்லன்னு கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இப்ப புது கார் வேலை என்று ஒரே பிஸி போல.
2: ஆண்டி ஓட்டுக்கு போனால் ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டு வேலையும் கிடைச்சிட்டு.
3: GTA-வில் 25 வருட சேவை. ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட் பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, ஒர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300.
4: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 20,000 மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையில் இருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
5: GTA கிரெடிட், கிரெடிட் கார்டு டெட், லைன் ஆஃப் கிரெடிட், OCRA, ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
4: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
5: 416-489-2000. GTA கிரெடிட். கலிடன் ஈஸ்டில் வான் மற்றும் பிராம்டன் இல்லைக்கரையில் கோ அண்ட் மேஃபீல்டின் பிரைம் லொகேஷன், ஹைவே 413 இணைப்போடு எதிர்காலத்தில் மதிப்பு உயரப்போகும் இடம். வைல்ட்ஃபீல்ட் வில்லேஜ், மாஸ்டர் பிளான் கம்யூனிட்டி, ஃப்ரீ ஹோல்ட் டவுன் ஹோம்ஸ், செமிஸ் அண்ட் டிட்டாச் ஹோம்ஸ், மிட் 700,000 இருந்து ஃபேஸ் 1 சிறந்த வாய்ப்பு. உங்கள் இடத்தை பெற லிமிடெட் லாட்ஸ் மட்டுமே. அழையுங்கள் கமல் அமிர்தலிங்கம், 416-903-9999.

0: பல்வெட்டித்துறை நலன்புரி சங்கம் நடத்தும் டொரண்டோ 26 ஒன்று கூடல் ஜூலை 11 சனிக்கிழமை காலை 10 மணிக்கு 1651 ஷெப்பர்ட் அவென்யூ வெஸ்ட் நோர்த் யோர்க் டவுன்ஸ் வியூ டெல்ஸ் பார்க் ஏரியா 1, 2, 3 மற்றும் 4 அனைத்து வல்வெட்டித்துறை மக்களையும் அன்போடு அழைக்கின்றார்கள். குறித்துக் கொள்ளுங்கள், டொரண்டோ ப்ளூஸின் 40வது ஆண்டு தியாக தீபங்கள் August 29 சனிக்கிழமை, தவறாமல் கலந்து கொள்ளுங்கள். 416-272-8543.
1: மிசிசாகா பிரம்ப்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் ஏஜெக்ஸ் கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். ஏஜெக்ஸிலும் பிரம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 647-713-6049.
0: உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி ஒர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள் ரமேஷ், 416-990-2462, 416-990-2462.

0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
1: அதிகாரம் 32. இன்னா செய்யாமை பிறர்க்கு இன்னா முற்பகல் செய்யின் தமக்கு இன்னா பிற்பகல் தாமே பெறும். பிறர்க்கு இன்னா முற்பகல் செய்யின் தமக்கு இன்னா பிற்பகல் தாமே பெறும். மற்றவர்களுக்கு துன்பமானவற்றை முற்பகலில் செய்தால் அவ்வாறு செய்தவர்களுக்கு பிற்பகலில் துன்பங்கள் தாமாகவே வந்து சேரும்.

நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நேர்கள் இணைந்திருப்பது சிஎம்ஆர் தமிழ் ஹிஸ்டரியின் காலை நேர ஒளிபரப்பு. இன்று 7ஆம் தேதி ஜூலை மாதம் 2026ஆம் ஆண்டு செவ்வாய்க்கிழமை. இந்த வருடத்தின் 187வது நாளில் நாங்கள் இணைந்திருக்கின்றோம். ஒரு அரை வருடங்கள் ஓடி முடிந்து மற்றொரு பாதி வருடத்தை நாங்கள் இப்போது கடந்து கொண்டிருக்கின்ற நாள். இன்றைய நாளிலும் பல்வேறு விதமான சுவையான அம்சங்கள் உங்களை மகிழ்விக்க இருக்கின்றன. இன்றைய நாள் பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை கொண்டாடுகின்ற நேர்கள் அத்தனை பேருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு சுபமங்கள காரியங்களில் ஈடுபடுவோருக்கும் எங்கள் வாழ்த்துக்களுடன் இன்றைய நிகழ்ச்சிகளை நாங்கள் ஆரம்பிப்போம். இன்றைய நிகழ்ச்சிகள் வழமையானது 9 மணி தொடக்கம் 10 மணி வரை நேர்கொடுங்க விருப்ப பாடல்களை கேட்டு மகிழலாம். அதனைத் தொடர்ந்து 10 மணி தொடக்கம் 12 மணி வரை நிகழ்ச்சியில் 10க்கு 10 நிகழ்ச்சி உங்களை அலங்கரிக்கும். 10க்கு 10 நிகழ்ச்சியை தொடர்ந்து வானவில் தரும் பல்வேறு விதமான பல்சுவை கலம்ப நிகழ்ச்சி உங்களை மகிழ்விக்க காத்திருக்கின்றது. இப்பொழுது முதல் நேர்கள் இணையலாம். 416-6644-2222

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD மனத்தியால செய்திகள்.
1: CMR தமிழ் HD அவலி நியூஸ்.
2: நீர்கொழும்பு சிறைச்சாலையில் இடம்பெற்ற சம்பவம் தொடர்பில் விசேட விசாரணை ஒன்றை நடத்துவதற்கே இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு தீர்மானித்துள்ளது. பொபனிங்கா பிராந்திய கடவுச்சீட்டு அலுவலகத்தில் கடவுச்சீட்டு பெறுவதற்காக விண்ணப்பிக்கும் பொதுமக்களிடம் முறையற்ற வகையில் பணம் கோரப்படுவதாகவும் இடைத்தரகர்களின் ஆதிக்கம் அதிகரித்துள்ளதாகவும் பொதுமக்கள் விசனம் தெரிவிக்கின்றனர். குட்கா புகழ் VC விஜயபாஸ்கரனை தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைத்ததற்கே தமிழக காங்கிரஸ் செயற்குழுவில் கடும் எதிர்ப்பு எழுந்துள்ளது. கிட்டத்தட்ட 4 ஆண்டுகளாக நாடு கடத்தும் உத்தரவு இருந்தபோதிலும் கனடா எல்லை சேவைகள் முகமை குற்றவாளியை நாடு கடத்தும் என்பதில் தனக்கு சந்தேகம் இருப்பதாக கூறி தொடர் LCBO திருட்டில் ஈடுபட்ட ஒருவருக்கு கூட்டாக முன்மொழியப்பட்ட 90 நாள் சிறை தண்டனையை ஒன்றாரிய நீதிபதி ஒருவர் நிராகரித்து அதற்கு பதிலாக அவருக்கு 1 ஆண்டு சிறை தண்டனை விதித்துள்ளார். உலகம் முழுவதும் உள்ள தனது பணியாளர்களில் சுமார் 2% பேரை பாதிக்கும் வகையில் புதிய கட்டட பணி நீக்க நடவடிக்கையை மைக்ரோசாப்ட் அறிவித்துள்ளது.

0: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான்னு வந்ததா?
1: இல்லடா.
0: ஹலோ, காசு வந்ததாடா?
1: இன்னும் வரல காசு.
0: காசு வந்துச்சா?
1: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
2: வாட்ஸ் ஹேப்பனிங்? சோ சேட்.
3: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கு மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 9054568433.
4: விருதுகள் பலவென்ற வெற்றிகரமான வீடு விற்பனை முகவர் ஜே பரமநாதன், ஜே டாட் சிஏ அனுசரணையில் பிராம்டன் தமிழ் ஒன்றியம் பெருமையுடன் வழங்கும் ஈழம் சாவடி 2026 எதிர்வரும் ஜூலை 10, 11, 12 தேதிகளில் பிராம்டன் சாக்கர் சென்டரில் பிரம்மாண்டமாக நடைபெறுகின்றது. கனேடிய கலைஞர்களோடு தென்னிந்திய கலைஞர்களான ராம் மகராஜபுரம், சரிகமபா புகழ், அக்ஷயா சிவ்குமார் மற்றும் சூப்பர் சிங்க புகழ், கனேடிய பாடகி சின்மாயி சிவகுமார் ஆகியோர் கலந்து கொள்ளும் மாபெரும் கலை சங்கமம் ஈழம் சாவடி 2026.
5: வணக்கம், இது நான் உங்களோட பென்னிதியால் பேசுறேன். அண்ட் யூஆர் லிஸ்னிங் டு 101.3 தமிழ் HD, கனடாவுடன் முதல் 24 ஹவர்ஸ் தமிழ் HD ரேடியோ. என்ஜாய்.

0: இதய துடிப்பு சிஎம்ஆர் தமிழ் எச்டி
1: கேளுங்க, கேட்டுக்கொண்டே இருங்க. ஹைபிரிட் டிஜிட்டல் துள்ளி ஒலிபரப்பின் உச்சம்.
2: ஹாய், ஹலோ எல்லாருக்கும், வணக்கம். நான் உங்க பூஜா பேசுறேன். நீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்க?

0: Keep listening to CMR Tamil HD.
1: நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்களை மீண்டும் தெரிவித்துக் கொண்டு இப்பொழுது முதல் நேர்கள் உங்கள் விருப்ப பாடல்களுடன் இணைந்திருக்கலாம். அலையுங்கள் 4166446 2 2 2. இனிய காலை பொழுதொன்றில் நாங்கள் நிகழ்ச்சியில் முதலாவது நேர இணைக்கின்றோம். வணக்கம்.
2: இனிய காலை வணக்கம் வாசன், நான் பிரேமா பேசுறேன். எப்படி இருக்கீங்க நீங்கள்?
1: நலம், நன்றி. நீங்கள் நலமா பிரேமா?
2: நான் ரொம்ப நலம், நன்றி வாசன்.
1: செவ்வாய் செவ்வாய் பொழுது எப்படி எப்படி விடிஞ்சது செவ்வாய் பொழுது?
2: ஓ, ரொம்ப நன்னா விடிஞ்சது, ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு, நன்றி.
1: வெதரும் நல்லா இருக்கு என்ன?
2: ஆமா, வெதர் ரொம்ப நல்லா இருக்கு.
1: சரி
2: ஓகே. எனக்கு நீங்கள் இதே துடிப்பு அந்த பாட்டு இதே துடிப்பு சொல்றது அது மாதிரி எல்லாம் கேட்டு பாரு. இந்த திரைப்படத்துல சுடிதாரான இந்த சொர்க்கமே அந்த பாட்டு வைக்கிறீங்களா?
1: பாடல் ஒலிக்கும். நன்றி நிகழ்ச்சியில் இணைந்து கொண்ட வைக்கு.
2: நன்றி வாசன், வணக்கம்.
1: நீங்கள் இன்றைய நாளிலும் பல்வேறு விதமான ஃபீஃபா உலகக்கிண்ண கால்பந்தாட்ட போட்டிகள் உங்களை மகிழ்விக்க இருக்கின்றன. 95வது போட்டியாக அர்ஜென்டினா ஈஜிப்த் அணி மோத இருக்கின்றது. 96வது போட்டியாக சுவிட்சர்லாந்து கொலம்பிய அணிகள் மோத இருக்கின்றன. இதில் வெற்றி பெறுகின்ற இரண்டு அணிகளும் காலிறுதி ஆட்டத்தில் ஒன்றையொன்று மோதிக்கொள்ளும். ஏற்கனவே நேற்று நடைபெற்ற போட்டிகளில் வெற்றி பெற்ற இரண்டு அணிகளும் ஒரு போட்டியிலே அமெரிக்காவை பெல்ஜியம் அணி தோற்கடித்து இப்பொழுது காலிறுதிக்கு தெரிவாகி இருக்கின்றது. அதேபோல் போர்த்துக்கல் அணியை ஸ்பெயின் அணி தோற்கடித்து காலிறுதி போட்டிக்கு தெரிவாகி இருக்கின்ற நிலையில் பெல்ஜியம் ஸ்பெயின் இரண்டு அணிகளும் காலிறுதி ஆட்டத்தில் மோத இருக்கின்றன.

0: 1990 பிற்பகுதியில் சுடிதார் என்ற அந்த ஆடை பல யுவதிகள் அணிந்த ஆடை இளைஞர்களை கொள்ளை கொண்டது. அந்த வேளையில் வெளிவந்த திரைப்படம் தான் இந்த பூவெல்லாம் கேட்டுப்பார் என்ற திரைப்படம். அந்த திரைப்படத்தை வசந்த் இயக்கி சூர்யா மற்றும் ஜோதிகா நடிப்பில் வெளிவந்திருந்தது. ஜோதிகா இந்த திரைப்படத்தில் கட்டாயமாக சூர்யா நடிக்க வேண்டும் என்று கேட்கவில்லை. வேறொரு திரைப்படத்தில் தான் இந்த திரைப்படத்தில் சூர்யா கட்டாயம் நடிக்க வேண்டும் என்று கேட்டிருந்தார். அது வேறு கதை. அந்த திரைப்படத்திலே ஜீவன் சங்கர் ராஜா ஒரு வலஜி ராகத்தில் மிகச்சிறந்த ஒரு தாளக்கட்டுடன் அமைத்த பாட சுடிதார் அணிந்து வந்த பெண்கள் எங்கு போனாலும் இந்த பாடலை அந்த கால எங்களது வாண்டுகள் என்று சொல்லலாம் அவர்கள் அந்த வேளை இசைக்காது அல்லது முணுமுணுக்காது இருந்ததில்லை. அந்த பாடல் ஒளித்தோய்ந்த நேரம் பிரேமா விருப்பத்தில் 9:16.
1: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா. ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி
2: 96-99 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட் மேப்பிள்,
1: 905-417-6069.
2: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. maplegroceries.ca 905-417-6069.
0: நேர்களை, நாங்கள் சிஎம்ஆர் தமிழ் எஸ்டியுடன் இணைந்திருக்கின்றோம். இப்பொழுது நிகழ்ச்சியில் காத்திருக்கும் நேர்களை தொடர்ச்சியாக இணைத்துக் கொண்டு பாடல்களை ஒளிபரப்பு செய்ய இருக்கின்றோம். நிகழ்ச்சியில் காத்திருக்கும் நேர்கள் அத்தனை பேரையும் இப்பொழுதே இணைத்துக் கொள்வோம். வணக்கம். வணக்கம்.
3: வணக்கம் இருக்கிறீங்களா?
0: ஓ, நலம் நலம், நன்றி. நீங்கள் நலம் தானே?
3: ஆமா, நான் நலமாம உற்சாகமா இருக்கிறேன். நேற்று கூட நிகழ்ச்சி அந்த மாதிரி இருந்தது. அதுலயும் ஜீவசந்தங்கள், சினிமா சாகர சங்கமம், அதுல எல்லாம் சுட சுட பரிமாறிய பலகாரத்தை சாப்பிட்டது போல இருந்தது.
0: நன்றி, நன்றி அந்த நல்ல நல்ல விமர்சனத்தை.
3: மற்றது சொற்க செய்திகள் எல்லாமே நல்லா தான் இருந்தது. இன்றைக்கும் தொடரட்டும் மகிழ்ச்சி. எனக்கு பாட்டையா, காளி படத்துல அரும்பே அரும்பே என்னை கடத்தி போ குறும்பே.
0: அரும்பே அரும்பே என்னை கடத்தி போ குறும்பே. நன்றி,
3: நன்றி, வணக்கம்.
0: நிகழ்ச்சியில் அடுத்த நேரம் இணைத்துக் கொள்வோம். வணக்கம்.
4: வணக்கம், நான் மதி கழித்தோம். எப்படி இருக்கிறீங்க?
0: நலம் மதி, நன்றி. நீண்ட இடைவேளைக்கு பிறகு மதி. சரி, ஊருக்கு போய் நீங்கள்
4: நிகழ்ச்சியில்
0: அடுத்த நேர் வணக்கம்.
5: வணக்கமா சார், நான் மதன் கழிக்கின்றேன்.
0: மதன் சொல்லுங்கள்.
5: இந்த பாட்டு என்ன?
0: நன்றி. தொடர்ந்து ஒரே பாட்டு கேட்காம புது பாடல்கள் கேட்பது நல்ல நிகழ்ச்சி. அடுத்த நேர் வணக்கம்.
6: வணக்கம் வாசன், நான் ஜெனா அழைக்கிறேன்.
0: ஜெனா சொல்லுங்க.
6: எனக்கு ஜில்லா படத்துல இருந்து வரசா போகையில புதுசா போறவளே என்ற பாட்டு கேட்கலாம்.
0: வரசா போகையில என்ன? நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம் வணக்கம் வணக்கம் சொல்லுங்கள் ஏன் சுணக்கம் ஏன் சுணக்கம்
7: இல்ல இல்ல அந்த அந்த என்ன மியூட் பட்டன் பிரஸ் பண்ணி பட்டுட்டு அதான் காலை வணக்கம் வாசன் சார்
0: காலை காலை வணக்கம் சாரா
7: எப்படி இருக்கிறீங்களா
0: இருக்கிறோம் நலம் சாரா நீங்கள் எப்படி
7: நல்ல நலம் அன்னைக்கு போர்ச்சுகல் மேட்சுக்கு என்ன வரக்கடிக்கால உங்களுக்கு பேமெண்ட் அனுப்பிட்டேன்
0: வந்து வந்து சேர்ந்தது மணி ஆர்டர் வந்தது மணி மணி ஆர்டர் வந்தது வந்தா வழங்க பொய்யா
7: அப்படியா ஓகே எனக்கு பாட்டு வந்து என் கண்மணி என் காதலி அந்த பாட்டு
0: என் கண்மணி என் காதலி
7: சரி
0: நன்றி சாரா
7: இப்ப திரும்ப மேட்ச் இன்னைக்கு போர்ச்சுகல் இப்ப நடக்கும்
0: இன்னைக்கு இருக்கு 11 மணிக்கு ஒரு போர்த்துக்கல் போர்த்துக்கல் மேட்ச் வந்து போர்த்துக்கல் போர்த்துக்கல் இனி இல்ல போர்த்துக்கல் வெளியில
7: இனி இல்ல லாஸ்
0: ஸ்பெயின் ஸ்பெயின் மேட்சும்
7: ஸ்பெயின் மேட்சும் ஆமா ஆமா
0: ஸ்பெயின் பெல்ஜியம் தான் மோத போகுது
7: கனமான ஒரு மேட்சா இருக்கும் நினைக்கிறேன்
0: நிச்சயம் நன்றி சார் நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்
8: ஹலோ வணக்கம் ரமேஷ் எப்படி இருக்கீங்க
0: நலம் ரமேஷ் நன்றி
8: நன்றி நன்றி பாடல் வந்து கும்கி படத்துல இருந்து சொல்லிட்டாலே காதலங்கிற பாடல்
0: சரி அந்த பாடல் ஒழிக்கும் ரமேஷ் நன்றி நிகழ்ச்சியில்
8: நன்றி வணக்கம்
0: நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்
9: காலை வணக்கம் நான் சுதா வாசன் எப்படி
0: நலம் சுதா நன்றி நீங்கள் நலமா
9: நலமாகிறோம் எனக்கு வந்து ஒரு தங்கர அந்த பாட்டு உன் மஞ்சள் நீலவு
0: சுதா தங்க இருக்கிறாவா தர்மஜித்தம் தங்க இருக்கிறாவா
9: தங்கம் இல்ல அக்காவும் இல்ல நாங்கள் நாலு படியுங்கள் ஒரு அக்கா தான் அவ்வளவா
0: இல்ல தங்க இல்ல சகோதரி பாட்டு கேக்குறீங்க தர்மஜுத்தம்
9: இல்ல இல்ல பாட்டு நல்ல பாட்டு பாட்டு நல்ல பாட்டு
0: சரி நிகழ்ச்சி நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்
10: வணக்கம் நான் கலியுகவர்தன் கேட்கிறேன் என்ன
0: கலியுகவர்தன் வாங்கோ
10: படம் வேதம் பாட்டு ஏ மில்லா யோகினி
0: ஏ
10: ஏ மீலா யோகினி முதல் ஏ என்று வரும்
0: சரி நல்ல புது பாட்டுகள் கொண்டாடுங்கள் சந்தோஷமா இருக்கு இல்லாடி பழைய எம்ஜிஆர் பாடெல்லாம் அடிக்கடி கேப்பியல் இப்ப எல்லாம் மாறித்தியல் நன்றி கலியுகவர்தன் இப்பொழுது அப்படி புது பாட்டுகள் கேட்கும் ஒரே பாடல் ஒரே பாடல் ஒன்று ஒரே ராகம் ஒன்றென்று இருக்கக்கூடாது நன்றி நேர்களே
11: இது வசந்த காலம் மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர் ஆயில் சேஞ்ச் பிரேக்ஸ் சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர் டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ் மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட் உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ் மார்க்கம் மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ் 905-946-1000 ஸ்காப்ரூ மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர் 416-757-1000 மை மெக்கானிக் auto.ca
12: வணக்கம் திஸ் இஸ் மிதுன் யுவர் CIBC மார்க்கெட் அட்வைசர் ஐ அம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் Dream ஹோம்
11: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ CIBC மொபைல் மார்க்கெட் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன் கனடாவின் புதிய மார்க்கெட் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி பொருத்தமான தீர்வுகள் கனடாவுக்கு புதியவரா சுயதொழில் செய்பவரா சரியான மார்க்கெட்டை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன் 647-459-9757 647-459-9757

நேர்களை ஒளித்தோ இந்த பாடல் காளி திரைப்படத்தில் இருந்து குகதாஸ் விருப்பத்தில். காளி திரைப்படம் 2018 வெளிவந்த திரைப்படம். அந்த திரைப்படத்துக்கான இசையினை வழங்கியிருந்தவர் விஜய் ஆண்டனி. விஜய் ஆண்டனியின் திரைப்படம் தான். அவரது நடிப்பில் வெளிவந்திருந்தது கிருத்திகா உதயநிதி, உதயநிதி ஸ்டாலினின் துணைவியா, அவரது இயக்கத்தில் வெளிவந்திருந்த திரைப்படம். பாருங்கள், குடும்பமே திரையுலகத்துக்குள் இறங்கி ஒரு சாதனை படைக்க முற்பட்டிருக்கின்றது. அதை தயாரித்தவர் விஜய் ஆண்டனியின் மனைவி ஃபாத்திமா விஜய் ஆண்டனி. அப்படி ஒரு முயற்சி இந்த திரைப்படத்தில் இருந்து இப்பொழுது ஒளித்தோ இந்த பாட. நிவாஸ் ஜானகி ஐயர் ஆகியோரது குரல்களில் விவேக் வரிகளை எழுத ஒளித்தோ இந்த நேரம் 9:30. நேர்கள் சிஎம்ஆர் தமிழிஸ்டியின் காலை நேர தமிழா தமிழா நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கும் நேரம். தமிழா தமிழா நிகழ்ச்சியில் நேர்கள் இணைந்து கொண்டு உங்கள் விருப்ப பாடல்களை தொடர்ச்சியாக கேட்டு மகிழலாம். உங்கள் விருப்ப பாடல்கள் இன்று 11 வரை எங்களது நிகழ்ச்சிகளில் ஒளிபரப்பாகும்.

0: தமிழா
1: தமிழ் எச்டியின் விடியல். ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வருத்தத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார் பிராங்க்ளின் லா ஃபார்ம் ரவி நடராஜா. விபத்துகளினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகிட்டு தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 வருட அனுபவம் ரவி நடராஜா. ஸ்காப்ரோ, டவுன்டவுன், பெஸ்டன், பிராம்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 416-245-6555.
2: Working for you.
1: கனடாவின் முதல் முதல் முதல் HD. இது இது தமிழ் HD.
3: இன்றைய நாள் பொதுவாக ஜூலை மாதம் 7ஆம் தேதி என்று சொன்னாலே 7/7/2026 என்ற நினைப்பு எங்களுக்கு மனதுக்குள் வந்து செல்லும். இன்றைய நாளில் ஜூலை மாதம் பொழுதுகள் இலங்கையை பொறுத்தவரையில் மிகப்பெரிய ஒரு கருப்பு ஜூலை என்று தமிழர்கள் கொண்டாடுகின்ற அந்த நாள் இப்பொழுது தென்னிலங்கை மக்கள் மத்தியிலும் நீங்காத வலுவாக ஒரு கருப்பு ஜூலையாக வரலாற்றில் இடம் பிடித்திருக்கின்றது. நீர்கொழும்பு சிறைச்சாலையில் இடம்பெற்ற பல்வேறு விதமான அனர்த்தங்கள், அது பற்றிய பல சுவையான அல்லது அது பற்றிய பல விரிவான தகவல்களை எங்களது CMR தமிழ் FM அலைவரிசையில் தர்மா மற்றும் சுரேஷ் தர்மா அவர்களுக்கு இடையிலான உரையாடலின் போது நேர்கள் விரிவாக கேட்டிருப்பீர்கள். மிக தெளிவான விரிவான பல விளக்கங்கள் அந்த உரையாடலில் வந்தன. நீங்கள் அதை யூடியூப் சேனலில் சென்று பார்க்க முடியும். எங்களது CMR மற்றும் TVI யூடியூப் சேனல்களில் மேலதை கேட்காதவர்கள் பார்க்காதவர்கள் அதை சென்று நேரடியாக பார்க்கலாம். பொதுவாக விளக்கமறியல் கைதிகளை சிறைக்கு பதிலாக வீட்டுக்காவலில் வைக்கக்கூடிய ஒரு முறை தொடர்பில் இப்போது இலங்கையில் ஒரு ஆய்வு ஒன்று இடம்பெறுகின்றது. நேற்றைய முந்தின சம்பவங்களை தொடர்ந்து இலங்கை சிறைச்சாலைகளில் இடவசதியை அதிகரிக்கும் நோக்கில் கட்டுமான பணிகள் நடைபெற்று வருவதாக நீதியமைச்சர் கர்ஷன நாணயக்காரா தெரிவித்திருக்கின்றார். நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய நீதியமைச்சர் சிறைச்சாலைகளில் நிலவும் இட நெருக்கடிக்கு தீர்வு காணும் வகையில் தற்போதுள்ள இடவசதியை மேலும் சுமார் 10,000 இடங்கள் வரை அதிகரிக்கும் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக தெரிவித்திருக்கின்றார். சிறைச்சாலையில் வீட்டுக்காவல் சட்டம் ஹவுஸ் அரெஸ்ட் ஆக்ட் குறித்து ஆராய ஒரு குழு நியமிக்கப்பட்டுள்ளதாகவும், ஆகவே விளக்கமறியலில் உள்ள கைதிகளை சிறைக்கு அனுப்புவதற்கு பதிலாக மின்னணு கண்காணிப்பு கருவிகள் மூலம் வீட்டுக்காவலில் வைப்பதை சாத்தியமாக்கும் அந்த வீட்டுக்காவல் சட்டத்தை அறிமுகம் செய்கின்ற முயற்சியும் இப்போது இடம்பெற்று வருவதாகவும் கர்ஷன நாணயக்காரா, இவர்தான் சிறைச்சாலைகள் அமைச்சராக இருக்கின்றார். நீதி மற்றும் சிறைச்சாலைகள் நீதித்துறை அமைச்சரான கர்ஷன நாணயக்காரா தெரிவித்திருக்கின்றார். சிறைச்சாலைகள் திணைக்களத்தின் ஆட்சேர்ப்பு நடவடிக்கைகளும் நடைபெற்று வருவதாகவும், இந்த அரச சேவை இப்போது கவர்ச்சிகரமானதாக இல்லை, இந்த சேவை கவர்ச்சிகரமானதாக இல்லாததால் சிறந்த கல்வி பின்னணியை கொண்டவர்கள் சிறைச்சாலை துறைக்கு விண்ணப்பிப்பதில்லை என்றும், வேலைக்கான விண்ணப்பங்கள் பெருமளவு குறைந்திருப்பதாகவும் தெரிவித்திருக்கின்ற அவர், சிறைச்சாலைகள் தொடர்பான பிரச்சனைகளுக்கு தீர்வு காண அரசாங்கம் நடவடிக்கை எடுத்து வருவதையும் இப்போது உறுதிப்படுத்தியிருக்கின்றார். ஒரு பாரிய அமைதியின்மை நீர்கொழும்பு பகுதியில் ஏற்பட்டதை ஏற்றுக்கொண்டு அந்த தவறுக்கு தானே காரணம் என்று நீதியமைச்சர் அந்த பொறுப்பை தான் ஏற்பதாகவும் தெரிவித்திருக்கும் அதேவேளை, காவல்துறை மா அதிபரின் பணிப்புரைகளுக்கமைக விசாரணைகள் ஒப்படைக்கப்பட்டு மிக விரைவாக இவர்கள் விடுதலை செய்யப்படுவது அல்லது அவர்களுக்கான தண்டனைகள் தீர்மானிக்கப்படுவது போன்ற விடயங்கள் மேற்கொள்ளப்படும் என்ற விடயமும் இன்றைய நாளிலே பேசப்பட்டிருக்கின்றது. நேரம் சரியாக 9:35. நீர்கொழும்பு சிறை சாலை சம்பவம் எங்களது கருப்பு ஜூலை 25ஆம் தேதி ஜூலை மாத நிகழ்வு போல் தொடர்கதையாக எம்முடன் காலம் முழுவதும் இருக்கப் போகுவது என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. பாதிக்கப்பட்டவர்கள் தென்னிலங்கை மக்களாக இருந்தாலும் தமிழ் சார்ந்த தமிழ் பேசுகின்ற தமிழ் மொழி எம் இன மக்களும் அதில் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள், இறந்திருக்கின்றார்கள். இது கைதிகள் அல்லது மனித உயிர்கள் தொடர்பான

இருக்கின்ற அதேவேளை நாளைய தினம் இந்த பேச்சுவார்த்தைகள் மிக விரிவாக குழுநிலையில் இடம்பெற இருக்கின்றது என்று சொல்லப்படுகின்றது. ரஷ்யா உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டு வர உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கியுடன் ட்ரம்ப் பேச்சுவார்த்தை நடத்தக்கூடிய வாய்ப்புகளும் மிக அதிகம் இருக்கும் என்றும் இந்த மாநாட்டில் அது தொடர்பான சில விடயங்கள் வெளிவரலாம் என்ற ஒரு நம்பிக்கையும் இருக்கின்றது. நேட்டோ அமைப்பை பாதுகாப்பதற்காக அமெரிக்கா மற்ற நாடுகளை விட மிக அதிக அளவில் நிதி செலவு செய்வதாக ட்ரம்ப் தொடர்ந்து குற்றம் சாட்டி வர நிலையில் இந்த மாநாடு மிக முக்கியமானதாக பார்க்கப்படுகின்றது. துருக்கியை சென்றிருக்கக்கூடிய ட்ரம்ப் அங்குள்ள துருக்கிய அதிபர் எர்டோகனுடன் இருதரப்பு பாதுகாப்பு ஒத்துழைப்பு பற்றியும் பேசியிருப்பதாக சொல்லப்படும். அதேவேளை இன்றைய நாளிலே இந்த மாநாடு தொடர்பான பல நாட்டு தலைவர்கள் நேட்டோ பொதுச் செயலாளர் மார்க் ருட்டே தலைமையில் இந்த மாநாடு ஆரம்பமாகி இருக்கின்றது. பிரான்சின் அதிபர் இமானுவேல் மேக்ரோன், ஜெர்மனி அதிபர் ஃப்ரெட்ரிக் மெர்ஸ் மற்றும் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப், கனடா பிரதமர் மார்க் கானி என்று பலரும் பங்கேற்கின்ற இந்த நேட்டோ அமைப்பு மாநாட்டில் இராணுவத்திற்கான செலவினங்கள், ஈரான் உக்ரைன் போர், உலகளாவிய போர், ஈரான் விவகாரத்தில் ஐரோப்பிய நாடுகளின் நிலைப்பாடு, ரஷ்ய உக்ரைன் போர் பற்றி பேசப்படும் என்று எதிர்பார்க்கின்றார்கள்.

0: நிகழ்ச்சியில் பகல் நிலவு திரைப்படத்திலிருந்து இசைஞானி இளையராஜா எஸ் ஜானகி ஆகியோரது குரல்களில் அந்த பாடல் ஆறாம் இடத்தை பிடித்தொழித்தோய்ந்த நேரம் 11:51.
1: புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன் கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ் ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமோடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358. உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி ஒர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள் ரமேஷ், 416-990-2462, 416-990-2462.

அவனர்களை நீர்கொழும்பு சிறைச்சாலையை இரத்த கலரியாக மாற்றிய சுரேஷ் இப்போது பூசா சிறைச்சாலைக்கு மாற்றப்பட்டிருக்கின்றார் என்ற செய்தி வெளியாகி இருக்கின்றது. மேலும் 60 மேற்பட்ட சிறை கைதிகள் மட்டக்களப்பு சிறைச்சாலைக்கு கொண்டு செல்லப்பட்டிருப்பதாகவும் ஏனைய சிறை கைதிகள் பல்வேறு சிறைகளுக்கு மாற்றி அனுப்பப்பட்டிருப்பதாகவும் 700 மேற்பட்ட சிறை கைதிகள் வேறு சிறைச்சாலைகளுக்கு பிரித்து அனுப்பப்பட்டிருப்பதாகவும் செய்திகள் வெளியாகியுள்ளது. நிகழ்ச்சியில் இப்பொழுது 5 இடத்தை பிடித்தொழிக்கின்றது கருப்பு வெள்ளை திரைப்பட பாடல் எஸ்பிபி மற்றும் சித்ரா குரல்களில்.

0: எஸ்பிபி மற்றும் ஜானகி குரல் சித்ரா குரல்களில் அந்த பாடல் ஒலித்தோம். இந்த நேரம் 11:58 நேரம். 10:10 நிகழ்ச்சியுடன் நேர்கள் இணைந்திருக்கும் நேரம். நிகழ்ச்சியிலே 5 இடத்தை பிடித்தொழித்தோம் இந்த பாடலை தொடர்ந்து 4 இடத்தை அடுத்த பாடல் பிடித்தொழிக்கின்ற பாடல் எது என்பதை நேர்கள் ஆர்வமாக எதிர்பார்ப்பீர்கள். இன்னும் சில நொடிகளில் அந்த பாடல் ஒளிபரப்பாகும்.
1: ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
2: அதிகாரம் 32. இன்னா செய்யாமை பிறர்க்கு இன்னா முற்பகல் செய்யின் தமக்கு இன்னா பிற்பகல் தாமே பெறும். பிறர்க்கு இன்னா முற்பகல் செய்யின் தமக்கு இன்னா பிற்பகல் தாமே பெறும். மற்றவர்களுக்கு துன்பமானவற்றை முற்பகலில் செய்தால் அவ்வாறு செய்தவர்களுக்கு பிற்பகலில் துன்பங்கள் தாமாகவே வந்து சேரும்.

நேர்களை, நீர்கொழும்பு சிறைச்சாலையிலிருந்து மேலும் 60 கைதிகள் யாழ்ப்பாணம் சிறைச்சாலைக்கு மாற்றப்பட்டிருக்கின்றார்கள். இன்னொரு 60 கைதிகள் மட்டக்களப்பு சிறைச்சாலையை கொண்டு வரப்பட்டிருக்கின்றார்கள் என்ற செய்திகள் வெளியாகி இருக்கின்ற இதேவேளை, வவுனியாவில் கடும் வெப்பம் காரணமாக தென்னை பனை மரங்கள் தாமாக தீப்பிடித்து எரிவதாக செய்திகள் வெளியாகி இருக்கின்றன. வவுனியா ரம்பைக்குளம் என்ற இடத்தில் தென்னை பனை மரங்கள் மிக கடும் வெப்பம் காரணமாக தாமாகவே தீப்பிடித்து எரிந்த நிலையில் அங்கு தீ அணைப்பு படையினர் விரைந்து கடும் அனர்த்தத்தை தவிர்த்திருப்பதாக சொல்லப்படுகின்றது. தீயணைப்பு படையினர் அங்கே விரைந்தவுடன் தீ அணைக்கப்பட்டதாகவும் அதனை தொடர்ந்து தொடர்ச்சியாக பல இடங்களுக்கு தீ பரவாமல் தடுக்கப்பட்டதாகவும் செய்திகள் தெரிவிக்கின்றன.

0: வல்வெட்டித்துறை நலன்புரி சங்கம் நடத்தும் டொரண்டோ 26 ஒன்று கூடல் ஜூலை 11 சனிக்கிழமை காலை 10 மணிக்கு 1651 ஷெப்பர்ட் அவென்யூ வெஸ்ட் நோர்த் யோர்க் டவுன்ஸ் வியூ டெல்ஸ் பார்க் ஏரியா 1, 2, 3 மற்றும் 4 அனைத்து வல்வெட்டித்துறை மக்களையும் அன்போடு அழைக்கின்றார்கள். குறித்துக் கொள்ளுங்கள், டொரண்டோ ப்ளூஸின் 40வது ஆண்டு தியாக தீபங்கள் August 29 சனிக்கிழமை, தவறாமல் கலந்து கொள்ளுங்கள். 416-272-8543.
1: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவையில்லை.
2: அப்ப வயசு போன உங்களை வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே. நோ.
3: முதியோர் பராமரிப்பு விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம், ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில், ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு, சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம் இங்க் உங்கள் முதிய உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677 289-200-4677 vkrh.com.
4: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வெனியூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
5: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்,
4: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்,
5: 20 ஆண்டுகளுக்கும் மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. சி கே செந்தூரன் 416-400-8383,
4: சுகந்தன் 416-540-6269.
5: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுடோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ்.
6: தெற்கிலே சிரியா தலைநகர் டமஸ்கஸில் பிரான்ஸ் ஜனாதிபதி இமானுவேல் மேக்ரோன் தங்கியிருந்த ஹோட்டலுக்கு அருகே சக்தி வாய்ந்த குண்டுவெடிப்பு சம்பவம் ஒன்று ஏற்பட்டிருப்பதாகவும், அது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியதாகவும் சொல்லப்படுகின்றது. சிரியாவில் ஜனாதிபதி அகமது அல் ஷாரா தலைமையிலான கிளர்ச்சியாளர்கள் பஷர் அல் அசாத்தின் சர்வாதிகார ஆட்சியை வீழ்த்திய பிறகு அங்கு செல்லும் முதல் ஐரோப்பிய தலைவர் என்ற பெருமையுடன் பிரான்ஸ் ஜனாதிபதி இமானுவேல் மேக்ரோன் நேற்று டமஸ்கஸ் சென்றார். இந்த நிலையில் ஜனாதிபதி மேக்ரோன் தங்கியிருந்த ஹோட்டல் வளாகத்துக்கு அருகில் குண்டுவெடிப்பு சம்பவம் இடம்பெற்றதாகவும், சம்பவம் நடந்த இடத்திலிருந்து பலத்த வெடிச்சத்தம் கேட்டதாகவும், அப்பகுதி முழுவதும் அடர்ந்த புகை மூட்டம் சூழ்ந்து காணப்பட்டதாகவும் உள்ளூர் வாசிகள் தெரிவித்திருக்கின்றனர். இந்த அதிர்ச்சி சம்பவத்தை தொடர்ந்து பாதுகாப்பு காரணங்களுக்காக டமஸ்கஸின் முக்கிய வீதிகள் அனைத்தும் உடனடியாக மூடப்பட்டிருந்தன. இது டமஸ்கஸில் இருந்து வெளியான செய்தி நேர்களை. இந்த வேளையில் நாங்கள் சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டியின் 10க்கு 10 நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கின்றோம். 10க்கு 10 நிகழ்ச்சியில் அடுத்து 3வது இடத்தை பிடித்தொழிக்கும் பாடல் இணைந்திருக்கப் போகின்றோம். மைக்ரோசாஃப்ட் நிறுவனம் தனது ஊழியர்களில் 2.1% பேர், அதாவது 4,800 பேரை பணி நீக்கம் செய்யப்போவதாக அறிவித்திருக்கின்றது. மெட்டா நிறுவனம் சமீபத்தில் 8,000 பேரை பணி நீக்கம் செய்திருந்தது. அமேசான் நிறுவனம் ஆட்குறைப்பில் ஈடுபட்டது பலருக்கு தெரிந்தது. இப்போது மைக்ரோசாஃப்ட் நிறுவனம் இந்த ஆண்டு துவக்கத்தில் 9,000 பேர் தாமாக முன்வந்து பணியிருந்து விலகும் வாய்ப்பை வழங்கியிருந்தது. என்ற வகையில் இப்போது பல நிறுவனங்களும் ஏஐ தொழில்நுட்பம் காரணமாக பல்வேறு விதமான தொழிலாளர் பணி குறைப்பு நடவடிக்கைகளில் மிக தீவிரமாக ஈடுபட்டு வருவதாக செய்திகள் தெரிவிப்பதில் இருந்து புரிந்து கொள்ள முடியும். அது மட்டுமல்ல, இப்போது கனடாவில் பல்வேறு விதமான புதிய ஷாம்போ வகைகள், குறிப்பாக பாக்டீரியா தொற்று ஏற்பட வாய்ப்புள்ளதாக கண்டறியப்பட்ட கனடா மற்றும் அமெரிக்காவில் ஒரு குறிப்பிட்ட வகை ஷாம்போ சந்தையிலிருந்து அவசரமாக திரும்ப பெறப்பட்டு வருகிறது. அமெரிக்க உணவு மற்றும் மருந்து நிர்வாகம் வெளியிட்ட அறிவிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஒரிப் செரீன் ஸ்கிளாப் என்று சொல்லக்கூடிய ஒரு ஷாம்போ வகை, அந்த சம்பவ வகையில் பாக்டீரியா இருப்பது கண்டறியப்பட்டதை தொடர்ந்து இப்போது அதை திரும்ப பெறுகின்ற நடவடிக்கைகள் இடம்பெற்று வருகின்றன. நீங்கள் வாங்கிய கடைகளை உங்களுக்கான அந்த தகவலை தந்து அவற்றை திரும்ப பெறுகின்ற முயற்சிகளில் ஈடுபடுவதாக சொல்லப்படுகின்றது. அது மட்டுமல்ல நீர்களே, பனாமா நாட்டைச் சேர்ந்த அல்லது பனாமா நாட்டை மையமாக கொண்டு இயங்கி வந்த சர்வதேச போதைப்பொருள் கடத்தல் வலை அமைப்பை முறியடித்து அமெரிக்க காவல்துறையினர் ஒரு மிக பெரும் சாதனையை நிலைநாட்டியிருப்பதாக சொல்லப்படுகின்றது. சுமார் 20 மில்லியன் டாலர் சந்தை மதிப்புள்ள கொக்கைன் போதைப் பொருளையும் 2.5 மில்லியன் டாலர் ரொக்க பணத்தையும் பறிமுதல் செய்திருப்பதாக சொல்லப்படுகின்றது. கடந்த மே மாதம் 2026 பனாமாவிலிருந்து வந்த ஒரு சரக்கு கப்பலில் பெருமளவான கொக்கைன் போதைப்பொருள் மறைத்து வைக்கப்பட்டிருந்ததை கனடா எல்லை பாதுகாப்பு அதிகாரிகள் கண்டறிந்து இவ்வாறான போதைப்பொருள் கடத்தல் விடயத்தை முறியடித்திருக்கின்றனர். நிகழ்ச்சியில் மூன்றாம் இடத்தை பிடித்தொழிக்கின்றது மௌன ராகம்.

0: சிஎம்ஆர் தமிழ் எஸ்டி.
1: இனிய இசையின் இதய துடிப்பு சிஎம்ஆர் தமிழ் எஸ்டி.
2: கேளுங்க, கேட்டுக்கொண்டே இருங்க. ஹைபிரிட் டிஜிட்டல் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம்.
3: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட்ஸ். நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம்.
4: ஜூலை மாதம் 7ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் ரமேஷ் துரைராஜா மற்றும் சந்தியா பார்த்தசாரதி.
3: சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டி, டிவிஐ ஹெச்டி தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் பேஸ்புக் பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
5: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 24,000-க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையில் இருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
6: GTA கிரெடிட், கிரெடிட் கார்டு டெட், லைன் ஆஃப் கிரெடிட், OCRA, ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
5: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
6: 416-489-2000 GTA கிரெடிட்.
7: கனடாவின் முதல் HD. இது தமிழ் HD.
8: நீங்கள் 10க்கு 10 நிகழ்ச்சி 2ஆம் இடத்தை பிடித்தொழிக்கும் பாடல் மகுடி திரைப்படத்திலிருந்து ஒழிக்க இருக்கின்றது. இந்த வேளையில் 9 நாடுகள் இணைந்து புதிய உலக பாதுகாப்பு வங்கியை உருவாக்கும் திட்டம் இப்போது துருக்கியில் வைத்து நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் முடிவாகி இருப்பதாக கனேடிய பிரதமர் மார்க்கானி செய்தி ஒன்றை வெளியிட்டிருக்கின்றார். நமது கனேடிய பிரதமர் மார்க்கானி தனது முயற்சியை உருவாக்குவதற்கு முயற்சி மேற்கொண்ட இந்த உலக பாதுகாப்பு வங்கி துருக்கியில் இன்று 7ஆம் தேதி நடைபெற்ற 36ஆவது நேட்டோ உச்சி மாநாட்டில் கனேடிய பிரதமர் மார்க்கானி உலகளாவிய பாதுகாப்பு வங்கியை உருவாக்க 9 நாடுகள் இணைந்துள்ளதாக அறிவித்திருக்கின்றார். டிஃபென்ஸ் செக்யூரிட்டி ரிலையன்ஸ் பேங்க் என்று அழைக்கப்படுகின்ற இந்த நோக்கம் கூட்டணி நாடுகளின் பாதுகாப்பை வலுப்படுத்துவதற்காக 100 பில்லியன் யூரோ வரை குறைந்த வட்டி நிதி திரட்டுவதாகும். இதற்கு அல்பேனியா, பெல்ஜியம், கிரீஸ், லட்வியா, லக்சம்பர்க், ரூமேனியா, துருக்கி, உக்ரைன் ஆகிய நாடுகள் இப்போது ஒப்புதல் வழங்கியிருப்பதாகவும் இதன் காரணமாக வங்கியின் ஆரம்ப கொள்கைகள் மற்றும் செயற்பாடுகள் உடனடியாக வடிவமைக்க முடியும் என்றும் மார்க்கானி இப்போது நம்பிக்கை தெரிவித்திருக்கின்றார். இது மிக நீண்ட காலமாக இடம்பெறுகின்ற ஒரு கூட்டணி முயற்சி என்பது இங்கே குறிப்பிடத்தக்கது. அது இப்போது துருக்கியில் சாத்தியமாவதற்கான வாய்ப்புகள் அதிகப்படுத்தப்பட்டிருக்கின்றது. நேரம் இப்பொழுது 12:18. நீங்கள் சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டியின் 10க்கு 10 நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கும் நேரம் இது.

0: மகுடி திரைப்படத்திலிருந்து எஸ்பிபி மற்றும் ஜானகி குரல்களில் அந்த பாடல் ஒலித்தோ. இந்த நேரம் 12:24 நிகழ்ச்சியில் இரண்டாம் இடத்தை பிடித்தது நீலக்குயில் பாடல். நேரம் இப்பொழுது 10:10 நிகழ்ச்சியில் முதலாம் இடத்தை பிடித்தொழிக்கும் பாடலை நேர்கள் கேட்டு ரசிக்கின்ற நேரம் இது.
1: கெலிடன் ஈஸ்டில் வான் மற்றும் பிராம்ப்டன் எல்லைக்கரையில் கோ அண்ட் மேஃபீல்டின் பிரைம் லொகேஷன் ஹைவே 413 இணைப்போடு எதிர்காலத்தில் மதிப்பு உயரப்போகும் இடம் வைல்ட்ஃபீல்ட் வில்லேஜ் மாஸ்டர் பிளான் கம்யூனிட்டி ஃப்ரீஹோல்ட் டவுன் ஹோம்ஸ் செமிஸ் அண்ட் டிட்டாச் ஹோம்ஸ் மிட் 700,000 இருந்து ஃபேஸ் 1 சிறந்த வாய்ப்பு. உங்கள் இடத்தை பெற லிமிடெட் லாட்ஸ் மட்டுமே. அழையுங்கள் கமல் அமிர்தலிங்கம் புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள் குறைவான விலை விரைவான அப்ரூவல் குட் கிரெடிட் பேட் கிரெடிட் கலெக்ஷன் நியூ டு கனடா வொர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வா 416-419-2300.
0: நடைபெற்ற திருவிழாவில் இடம்பெற்ற கத்தி குத்து தாக்குதல் தொடர்பில் டொரண்டோவைச் சேர்ந்த 2 16 வயது சிறுவர்கள் கைது செய்யப்பட்டிருப்பதாக CP24 செய்திகளை வெளியிட்டிருக்கின்றது. லாரன்ஸ் அவென்யூ ஈஸ்ட் மற்றும் பேர்மவுண்ட் சாலையில் இடம்பெற்ற இந்த சம்பவத்தில் சனிக்கிழமை இரவு 10:30 திருவிழாவில் நின்று கொண்டிருந்த 17 வயது இளைஞனை 10 முதல் 15 பேர் கொண்ட கும்பல் சூழ்ந்து கொண்டு மோதலில் ஈடுபட்டிருக்கின்றது. அப்போது ஒருவர் கத்தியால் குத்தியிருக்கின்றார். 17 வயது இளைஞன் மற்றும் சந்தேக நபர் ஒருவர் காயமடைந்து உயிருக்கு ஆபத்தில்லாத காயங்களுடன் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கின்றார்கள். தாக்குதலில் தொடர்புடைய இருவர் கைது செய்யப்பட்டு ஆயுதத்தால் தாக்கியது, உடல் காயத்தை ஏற்படுத்தியது மற்றும் நீதிமன்ற உத்தரவை மீறியது போன்ற குற்றச்சாட்டுகளின் பேரில் வழக்கு தொடரப்பட்டிருக்கின்றது. சிறுவர்கள் என்பதால் அவர்களது பெயர்கள் வெளியிடப்படவில்லை என்று சொல்லப்படுகின்றது. நேரம் 12:27 நேர்கள் 10:10 நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கும் நேரம். 10:10 நிகழ்ச்சியில் நாம் பல்வேறு விதமான பாடல்கள் மற்றும் தகவல்களுடன் இணைந்திருக்கும் நேரம். நிகழ்ச்சியில் முதலாம் இடத்தை பிடித்தொழிக்கும் பாடல் எது என்பதை நாங்கள் இப்பொழுது வைதேகி காத்திருந்தாள் என்ற திரைப்படத்தில் இடம்பெற்ற இன்றைக்கே இணைந்த ஆனந்தமே என்பதுதான் அடுத்த ஒலிக்கின்ற பாடலாக இருக்க இருக்கின்றது என்ற வகையில் அந்த பாடலை நாங்கள் உங்களுக்கு வழங்க இருக்கின்றோம். நிகழ்ச்சியில் வாக்களித்த நேயர்களுக்கான நன்றிகளை தெரிவிக்கும் நேரம் இது. நிகழ்ச்சியில் 10:10 நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டு வாக்களித்த நேயர்களுக்கு நன்றிகள் தெரிவிக்கின்ற வகையிலே நாங்கள் இப்பொழுது ஃபேஸ்புக் தளங்கள் மற்றும் எங்களது தொலைபேசி இலக்கங்களில் ஊடாக வாக்களித்த நேயர்களுக்கான நன்றிகளை தெரிவிக்கின்ற நேரம். முதலில் ஃபேஸ்புக் தளத்தின் ஊடாக இணைந்து கொண்ட நேயர்களுக்கான நன்றிகள். ஃபேஸ்புக் தளத்தின் ஊடாகவும் இன்றைய நிகழ்ச்சியில் பல நேயர்கள் இணைந்து கொண்டு வாக்களித்திருந்தார்கள். இந்த வகையில் நிதாசிரி, ஸ்ரீநந்தினி, சுதர்சன், நம்பி ராசையா, ஜீவா சின்னா, புதுச்சேரி கோவிந்தன்பேட்டை வீரமணிபாலன், ராதாகிருஷ்ணன், பண்ணைப்புறம் மணிகண்டன், சாந்தா சந்திரசேகரன், அனுஜா வேல்தாஸ், ஐயாத்துறை ஆகிய நேயர்களுக்கு இந்த வேளையில் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதேவேளை காற்றலை வழியே எங்கள் இணைந்து நன்றி வாக்களித்த நேயர்கள் மதன், குயின்ஸ்டன், பவான், ரவிசங்கர், குகதாஸ், மதி, செல்வகுமார், பிரேமா, டொன்மில், ஸ்ரீ, தவம், ரமேஷ், ரசிகன், கமல், கண்ணன், தாரணி, காந்தி, கலியுகவர்தன், காசிநாதன், நிர்மலா, வெண்பா, சென்னை நிர்மலா ஆகிய நேர்களுக்கும் இந்த வேளையில் எங்களது நன்றிகள் வாழ்த்துக்கள் உரித்தாகட்டும்.

0: கீப் லிசனிங் டு சிஎம்ஆர் தமிழ் எச்டி.
1: ஆமாம், நேர்கள் 10க்கு 10 நிகழ்ச்சியுடன் இணைந்திருந்தீர்கள். 10க்கு 10 நிகழ்ச்சியில் இடம்பெற்ற பாடல்கள் அத்தனையும் வாக்களித்த நேர்கள் மட்டுமல்ல, காட்டளை வழியே நிகழ்ச்சிகளை கேட்டு ரசித்த நேர்களுக்கு நிச்சயமாக பிடித்திருக்கும் என்று நம்புகின்றோம். சிஎம்ஆர் தமிழ் எஸ்டியின் 10க்கு 10 நிகழ்ச்சியை தொடர்ந்து நாங்கள் ஒரு மணி வரை வானவில் நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கப் போகின்றோம். வானவில் நிகழ்ச்சியில் வளமை போல பல்வேறு பல்ஸ்வை கதம்ப நிகழ்ச்சியாக இன்றைய நாளிலும் உங்களை மகிழ்விக்க இருக்கின்றது. நேரம் இப்பொழுது 12:34.
2: வணக்கம், இது நான் உங்களோட பென்னிதியால் பேசுறேன். அண்ட் யூ ஆர் லிஸனிங் டு 101.3 தமிழ் HD, கனடாவுடன் முதல் 24 ஹவர்ஸ் தமிழ் HD ரேடியோ. என்ஜாய்.

நேர்கள், எங்களிடம் அந்த 60-70களில் வெளிவந்த பாடலை கேட்கின்ற ரசிகர்கள் பலர் இருக்கின்றார்கள். அந்த பாடல்களை கேட்க வேண்டும் என்று அவர்களுக்கு ஆர்வம் இருக்கும், ஆனால் கேட்பதில்லை. நாங்கள் இடைக்கால பாடல்களுடன் நிற்பதால் இப்பொழுது அவர்களுக்காக ஒரு இனிமையான பாடல் ஒன்றை வழங்கிக் கொண்டு வானவிலுடன் இணைந்திருப்போம்.

அந்த பாடல் காத்திருந்த கண்கள் திரைப்படத்திலிருந்து பி வி ஸ்ரீனிவாஸ் மற்றும் பி சுசில் ஆகியோரது குரல்களில் ஒளித்தோய்ந்த நேரம் 12:39. நேர்களை எகிப்து மற்றும் அர்ஜென்டினா அணிகளுக்கு இடையிலான போட்டிகள் இப்பொழுது 95வது போட்டி. உலகக்கிண்ண கால்பந்தாட்ட போட்டிகள் 2026 போட்டிகளில் 95வது போட்டி மிக சிறப்பான முறையிலே இப்பொழுது ஜோர்ஜியாவில் இடம்பெற்று கொண்டிருக்கின்றது. போட்டியில் எகிப்து அணி 1 போட்டிருக்கின்றது. போட்டி ஆரம்பமாகி 15வது நிமிடத்திலே ஜசார் இப்ராஹிம் ஒரு கோலை செலுத்தியிருக்கின்றார். இதன் மூலம் 1-0 என்ற கோல் கணக்கில் இப்போது எகிப்து முன்னணி வகிக்கின்றது. உலகக்கிண்ண கால்பந்தாட்ட போட்டிகளை பொறுத்தவரையில் எகிப்திய அணி நாங்கள் நினைப்பது போல் மிகப்பெரிய அளவு வெற்றிகளை அல்லது சாதனைகளை செய்த அணி அல்ல. உலகக்கோப்பை வரலாற்றில் எகிப்து அணி 4 தகுதி பெற்றிருக்கின்றது. 1934, 1997, 2090, 2018 மற்றும் 2026. இது நொக் அவுட் வரை இந்த தடவை முன்னேறியிருக்கின்றது. குரூப் ஜியில் இடம்பெற்ற எகிப்து அணி நியூசிலாந்து அணியை 3-1 என்ற கோல் கணக்கில் வீழ்த்தி உலகக்கோப்பை வரலாற்றில் முதல் வெற்றியை பதிவு செய்தது இந்த வருடம்தான். இப்போது நொக் அவுட் சுற்றில் ஆஸ்திரேலியாவை எதிர்கொண்ட எகிப்து அணி பெனால்டி சூட் முறையில் 4-2 என்ற கோல் கணக்கில் வென்று 2வது நொக் அவுட் சுற்றுக்கு இப்போது அர்ஜென்டினாவுடன் தகுதி பெற்றிருக்கின்றது. அடுத்த சுற்றுக்கு தெரிவாகுவதற்குரிய போட்டி அர்ஜென்டினாவுடன் இப்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. 1-0 என்ற கோல் கணக்கில் எகிப்து முன்னணி வகிக்கின்றது. முகமது சாலா எகிப்து அணியின் நட்சத்திர வீரராக கருதப்படுகின்றார். நடப்பு தொடரில் அபாரமாக விளையாடி அணியை வெற்றிகளை நோக்கி வழிநடத்தி வருபவர். 34 உலகக்கோப்பையில் அறிமுகமான எகிப்து உலகக்கோப்பை வரலாற்றில் நீண்ட காத்திருப்புக்கு பிறகு 2026 முதல் வெற்றியை நியூசிலாந்து அணிக்கு எதிராக பதிவு செய்திருந்தது. அதேபோல் உலகக்கோப்பை தொடரில் அர்ஜென்டினா எகிப்தை விட மிகப்பெரிய வரலாற்றை கொண்டிருக்கக்கூடிய நாடு. 3 பிரேசில், ஜெர்மனி, இத்தாலி ஆகிய நாடுகளுக்கு அடுத்து 3 கிண்ணம் வென்ற நாடு என்ற பெருமை இருக்கின்றது. பிரேசில் 5, ஜெர்மனி 4, இத்தாலி 4, அர்ஜென்டினா 3 சாம்பியன் வென்றது. 1978, 1986, 2022 இப்போது நடப்பு சாம்பியன் பட்டங்களை வென்று உலகளவில் மிகவும் வெற்றிகரமான கால்பந்து அணிகளில் ஒன்றாக அர்ஜென்டினா திகழ்கிறது. சர்வதேச அளவில் அதிக அதிகாரபூர்வ கோப்பைகளை வென்ற உலக சாதனைகளையும் அர்ஜென்டினா தன்வசம் வைத்திருக்கின்றது. 23 பட்டங்கள் இருக்கின்றது. அர்ஜென்டினா அணியின் மிக முக்கியமான சாதனையாக 78 சொந்த மண்ணில் 1986 டியாகோ மரடோனா தலைமையில் மற்றும் 2022 லியோனல் மெஸ்ஸி தலைமையில் கோப்பைகளை வென்ற பெருமை அர்ஜென்டினாவுக்கு இருக்கின்றது. 1930, 1990, 2014 ஆகிய ஆண்டுகளில் உலகக்கோப்பை தொடர்களில் அர்ஜென்டினா ரன்னர் அப் 2 பிடித்திருந்தது. பிரேசில் மற்றும் ஜெர்மனிக்கு அடுத்தபடியாக வரலாற்றில் அதிக முறை 19 உலகக்கோப்பைக்கு தகுதி பெற்ற அணிகளில் ஒன்றாக அர்ஜென்டினா விளங்குகின்றது. அதைவிட

சாம்பியன் பட்டம் வென்றிருந்தது. இப்படி பல சாதனைகளுக்கு சொந்தமான அர்ஜென்டினாவின் நட்சத்திர வீரர் லயனல் மெஸ்ஸி உலகக்கோப்பை வரலாற்றில் பிரம்மாண்டமான சாதனைகள் பலவற்றை தன்வசமாக்கியிருப்பவர். உலகக்கோப்பை போட்டிகளில் ஒட்டுமொத்தமாக 20 கோல்கள் அடித்த முதல் மற்றும் ஒரே வீரர் என்ற சாதனை இவருக்கு இருக்கின்றது. உலகக்கோப்பையில் 5 வெவ்வேறு பதிப்புகளில் கோல் அடித்த ஒரே வீரர். 2026 ஃபீஃபா உலகக்கோப்பையில் அர்ஜென்டினா அணி நொக் அவுட் சுற்றில் கேப் பேர்ட் அணியை 3-2 என்ற கோல் கணக்கில் வீழ்த்தி அடுத்த நொக் அவுட் சுற்றுக்கு தெரிவாகி இப்போது எகிப்துடன் விளையாடி வருகின்றது. இந்த போட்டிகள் இப்போது அட்லாண்டா ஜோர்ஜியா நகரில் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. ஜோர்ஜியாவின் அட்லாண்டாவில் நடைபெற்று கொண்டிருக்கின்றது என்ற வகையில் இந்த போட்டிகளது போக்கு ஆரம்பத்தில் இப்போது எகிப்து கோல்களை செலுத்தியிருக்கின்றது. அர்ஜென்டினா பலமாக போராடி வருகின்றது. 42 நிமிடங்கள் போட்டி கடந்திருக்கின்றது. பொறுத்திருந்து பார்ப்போம் மிக உக்கிரமான போட்டியா அல்லது ஏற்கனவே பல அதிர்ச்சி முடிவுகள் தந்த போட்டியாக மாறுமா என்பதை நாங்கள் பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும்.

0: அந்த பாடல் ஒளித்தொழித்த நேரம் 12:49. இன்று பல்வேறு விதமான உற்பத்தி தொடர்பான நாடுகளில் பல நாடுகள் முன்னணி வகிப்பது நேர்களுக்கு தெரியும். குறிப்பாக இந்த சாக்லேட் உற்பத்திக்கு மிக பிரதானமான மூலப்பொருளாக பயன்படுத்தப்படுவது கொக்கோ. இந்த கொக்கோ உற்பத்தியில் உலகத்தில் அதிகளவிலான கொக்கோவை விளைவிக்கின்ற நாடு என்ற பெருமை ஐவரி கோஸ்டை சாருகின்றது. இப்பொழுது ஐவரி கோஸ்டை பற்றி நேர்களுக்கு நாங்கள் சொல்லி தெரிய தேவையில்லை. இந்த ஃபீஃபா உலகக்கிண்ண கால்பந்தாட்ட போட்டிகளில் குரூப் பியில் ஜெர்மனி, ஐவரி கோஸ்ட், ஈக்வடோர், குரோக்கோ போன்ற நாடுகள் இடம்பெற்றிருந்தன. ஐவரி கோஸ்ட் அந்த குழுநிலை ஆட்டத்தில் 2nd இடத்தை பிடித்திருந்தது. அந்த ஐவரி கோஸ்ட் தான் உலகத்திலேயே ஆப்பிரிக்க கண்டத்தில் காணப்படுவது. ஐவரி என்றாலே பொதுவாக ஜானை பலம் என்று சொல்வார்கள். அந்த ஐவரி கோஸ்ட் நாடுதான் மிக அதிக அளவிலான கொக்கோவை உலகத்தில் உற்பத்தி செய்கின்றது. ஐவரி கோஸ்டை அடுத்து இந்தோனேஷியா, கானா, ஈக்வடோர், நைஜீரியா ஆகிய நாடுகள் கொக்கோ உற்பத்தியில் முன்னணி வகிக்கின்றன. இந்த கொக்கோ உற்பத்தியில் மிக பிரதானமான கொக்கோ பவுடர்கள் பயன்படுத்தப்படுவது சாக்லேட் உற்பத்திக்கு. உலகத்தில் சாக்லேட்களை உற்பத்தி செய்து பல்வேறு நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்கின்ற பல நாடுகள் இருக்கின்றன. குறிப்பாக ஜெர்மனி, பெல்ஜியம், இத்தாலி, போலண்ட், இந்த நாடுகள் மிக அதிக அளவிலான சாக்லேட்டை உலகத்திற்கு ஏற்றுமதி செய்கின்றன. குறிப்பாக ஜெர்மனி தான் மிக பாரிய அளவிலான சாக்லேட்களை உலகத்தில் ஏற்றுமதி செய்கின்ற நாடுகளாக இருந்தாலும் பல நாடுகள் இதன் உற்பத்தியிலும் மிக முன்னணி வகிக்கின்ற நாடுகளாக விளங்குகின்றன. சுவிட்சர்லாந்து போன்ற நாடுகள் அதிகளவு கொக்கோ சாக்லேட்டை உற்பத்தி செய்த போதிலும் அவை ஏற்றுமதியில் ஈடுபடுவது குறைவு. மாறாக ஜெர்மனி அதிக ஏற்றுமதியை மேற்கொள்ளுகின்றது. 12:51.
1: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
2: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
3: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர், கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட். 38 பிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட், யூனிட் G03-416-284-7000.
4: புதிய வீடு வாங்க இப்பொழுதே சரியான நேரம். HST ரிபேட் $130,000 வரை பெறுங்கள். CIBC மோர்கேஜ் அட்வைசர் அபிசெல்வம் ப்ரீ அப்ரூவலை பெற்று தருகின்றார். மோர்கேஜுக்கு கேஷ்பேக் $4,500 வரை, இன்ட்ரெஸ்ட் ரேட் 3.79 முதல். பிரைவேட் அல்லது பி லெண்டரில் இருந்து பேங்க் மோர்கேஜுக்கு மாற்ற வேண்டுமா? டெட் கான்சலிடேஷன் மற்றும் ஹோம் இக்யூட்டி லைன் ஆஃப் கிரெடிட்டுக்கும் எக்ஸ்பர்ட் மோர்கேஜ் அட்வைஸ் CIBC அபிசெல்வம். 416-821-0462
5: என்ன பபடிய கத்துல தமிழ் பேப்பரோட இருக்கிற இந்த மணமகன் மணமகள் பக்கமே பாக்குறேன்.
6: உங்களுக்கு உப்பவம் அண்ட் ஹாலிடே சீசன் வருது. வீட்டுக்கு காத்தாய் சாப்பிட வர போய் வந்து கோசலியும் மெலிவா மண்டலாம் பாக்குறேன். நீங்களே
5: இதுக்கு என்னப்பா தமிழ் பேப்பரை பாக்குறேன்? மிஸ்ஸஸ் ஆகாதுல இருக்கிற உதயம் சூப்பர் மார்க்கெட்டுக்கு போ. அங்க ஒவ்வொரு நாளும் எல்லாம் மலிவு விலையில வேண்டலாம்.
4: உங்கள் வீட்டு குரோசரி தேவைகள், கடல் உணவுகள், இறைச்சி வகைகள், ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் அனைத்தும் ஒரே இடத்தில் தரம் குறையாமலும் குறைந்த விலையிலும் வழங்கி வரும் உதயம் சூப்பர் மார்க்கெட்.
7: 905-270-8800
4: உதயம் சூப்பர் மார்க்கெட்.
0: இன்று உலக சாக்லேட் தினம். சாக்லேட் பிரியர்களுக்காக இந்த பாடல்.

அந்த பாடல் ஒலித்தோய்ந்த நேரம் 12:57. இப்பொழுது முதல் பாதி இடைவேளை நிறைவடைந்திருக்கின்றது. முதல் பாதி ஆட்டம் நிறைவடைந்து இடைவேளை விடப்பட்டிருக்கின்றது. 1-0 என்ற கோல் கணக்கில் எகிப்து முன்னணி வகிக்கின்றது. எகிப்து ஒரு மிக பிரம்மாண்டமான அணி அல்ல, ஆனால் 2026 அவர்கள் ஒரு முதலாவது வெற்றியை பெற்ற அணி என்ற பெருமை. 90 காத்திருப்புக்கு பின்னர் முதல் வெற்றியை பெற்ற அணி என்ற வகையில் ஒரு புத்து உணர்வுடன் வருகை தந்த அணியாக எகிப்து விளங்குகின்றது. என்ற வகையில் அர்ஜென்டினாவுக்கு எதிராக இப்பொழுது 1 போட்டு முன்னணி வகிக்கின்றார்கள். அர்ஜென்டினா பழம்பெருமை வாய்ந்த அணி. பழம்பெருமை வாய்ந்த பல அணிகள் இப்போது ஃபீஃபா உலகக்கிண்ண கால்பந்தாட்ட போட்டிகளிலிருந்து நோக் அவுட் சுற்றுகள் பலவற்றில் வெளியேற்றப்பட்டிருக்கின்றன. பிரேசில், ஜெர்மனி, போலந்த், போர்த்துக்கல், இப்படி பல அணிகள் பட்டியல் நீளும். என்ற வகையில் அர்ஜென்டினாவும் எகிப்தால் உதைக்கப்படுமா பொறுத்திருந்து பார்ப்போம். 1-0 அல்லது இப்போது விட்டு கொடுத்து பெரும்பாலான நல்ல அணிகள் இறுதி நேரத்தில் தான் தமது ஆக்ரோசமான ஆட்டத்தை வெளிக்காட்டுவதுண்டு. பெரிய அணிகள் அது பல போட்டிகளில் நீங்கள் பார்த்திருப்பீர்கள். என்ற வகையில் இப்போது அர்ஜென்டினா பதுங்கி பாய இருக்கின்றதா என்பதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். நிச்சயமாக இந்த போட்டிகள் ஒரு பெரிய நெருப்பலையை அர்ஜென்டினாவுக்கு உருவாக்கும். இந்த இப்போது இருக்கக்கூடிய இந்த நிலையிலே அவர்கள் எப்படியாவது கோல்களை போட வேண்டும் என்று அடுத்த பாதி ஆட்டத்தில் நெருப்பாக வருவார்கள் என்பதில் சந்தேகமில்லை. அல்லது லயனல் மெஸ்ஸி போன்ற மிகப்பெரிய ஜம்பவான்களை கொண்டிருக்கக்கூடிய அர்ஜென்டினாவுக்கு எகிப்து என்ற எகிப்து தெரிந்த ஆப்பிரிக்க கண்டத்தில் இருக்கக்கூடிய நாடு, அது நைலின் கொடை என்று போற்றப்படுவது. மிகப்பெரிய பாரம்பரியம் மிக்க நாடு. எகிப்திய பிரமிட்டுகள் இன்றும் கொண்டாடப்படுகின்றன. அது மட்டுமல்ல, அஸ்வான் அணைக்கட்டு, நைல் நதி, கெய்ரோ துறைமுகம் எப்பொழுதும் தனக்கென்று தனியான ஒரு பாரம்பரியத்தை மிகப்பெரிய வரலாற்றையெல்லாம் கொண்டிருக்கக்கூடிய எகிப்து உதைபந்தாட்டத்திலே இந்த வருடம் என்றுமில்லாதவாறு மிகப்பெரிய சாதனைகளை நிகழ்த்தி வருகின்றார்கள். அந்த சாதனை பட்டியல் இன்றும் தொடருமா என்று இப்போது பலருக்கு நெஞ்சம் திக்கு திக்கு. யாருக்கு? அர்ஜென்டினா ரசிகர்களுக்கு நெஞ்சம் திக்கு திக்கென்று இப்போது இருக்கக்கூடிய நிலையில், ஆப்பிரிக்க கண்டங்கள் மொரோக்கோ ஏற்கனவே காலிறுதிக்கு தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றது. ஏனைய ஆப்பிரிக்க நாடுகள் பல வெளியேறியிருக்கின்ற நிலையில் மொரோக்கோவும் எகிப்தும் தான் இப்போது எஞ்சியிருக்கின்ற ஆப்பிரிக்க கண்ட நாடுகள். வட அமெரிக்க கண்ட நாடுகள் அனைத்தும் வெளியேற்றப்பட்டு விட்டது. தென் அமெரிக்காவை பொறுத்தவரையில் எஞ்சியிருப்பது அர்ஜென்டினா மற்றும் கொலம்பிய அணிகள் என்று இடம்பெறுகின்ற மற்றொரு போட்டி கொலம்பியா மற்றும் சுவிட்சர்லாந்து அணிகளுக்கு இடையில் இடம்பெற இருக்கின்றது என்ற நிலையில், இப்பொழுது வருகின்ற காலிறுதி ஆட்டத்துக்கு பல நாடுகள் தெரிவாகி இருக்கின்றன. நாளைய தினம், நாளைய மறுதினம், ஜூலை 9 பிரான்ஸ் மற்றும் மொரோக்கோ அணிகள் மோத இருக்கின்றன. ஜூலை 10 ஸ்பெயின், பெல்ஜியம் அணிகள் மோத இருக்கின்றன. ஜூலை 11 நோர்வே, இங்கிலாந்து அணிகள் மோத இருக்கின்றன. இன்று நடைபெறுகின்ற இந்த நொக் அவுட் ஆட்டத்தில் ஜூலை 11 மோத இருக்கின்ற அணிகள் எவை என்பது ஜூலை 11 மோத இருக்கின்ற அணிகள் தீர்மானிக்கப்பட்டுவிடும். அது அர்ஜென்டினாவா, எகிப்தா, சுவிட்சர்லாந்தா, கொலம்பியாவா என்பது தெரிந்துவிடும். என்ற வகை காலிறுதி ஆட்டங்கள் ஜூலை 9, ஜூலை 10, ஜூலை 11, அதேபோல் ஜூலை 11 ஆகிய 4 போட்டிகள் காலிறுதி போட்டிகளாக இடம்பெற இருக்கின்றது. ஏற்கனவே 3 போட்டிகள் ஃபிக்சர் சரி, எந்தெந்த அணிகள் இதனுடன் மோத இருக்கின்றன, பிரான்ஸ் மொரோக்கோவுடன், ஸ்பெயின் பெல்ஜியத்துடன், நோர்வே இங்கிலாந்துடன். இதில் ஆப்பிரிக்க நாடு எல்லா நாடுகளும் ஐரோப்பிய நாடுகள்,
இதுவரை தெரிவு செய்யப்பட்ட நாடுகள் ஸ்பெயின், பெல்ஜியம், நோர்வே, இங்கிலாந்து, பிரான்ஸ், மொரோக்கோ மற்றும் ஆப்பிரிக்க நாடு. இப்போது இருக்கின்ற அணிகளில் அர்ஜென்டினா தென்னமெரிக்க நாடு, எகிப்து ஆப்பிரிக்க நாடு, சுவிட்சர்லாந்து ஐரோப்பிய நாடு, கொலம்பியா தென்னமெரிக்க நாடு. இரண்டு தென்னமெரிக்க நாடுகள் இருக்கின்றன, ஒரு ஆப்பிரிக்க நாடு இருக்கின்றது, ஒரு ஐரோப்பிய நாடு இருக்கின்றது. ஆகவே ஆப்பிரிக்க கண்டத்திலிருந்து எகிப்து தெரிவு செய்யப்பட இருக்கின்றதா அல்லது தென்னமெரிக்காவிலிருந்து அர்ஜென்டினா தெரிவு செய்யப்பட இருக்கின்றதா என்பது இன்னொரு மனத்தியானத்தில் தெரிவு. அதேபோல் மாலை நடைபெறுகின்ற ஆட்டத்தில் ஐரோப்பா கண்டத்திலிருந்து சுவிட்சர்லாந்தா அல்லது தென்னமெரிக்க கண்டத்திலிருந்து கொலம்பியாவா என்பது தெரிவு செய்யப்படும். பொதுவாகவே உலகக்கிண்ணம் உதைபந்தாட்டம் என்பது இரண்டு கண்டங்களுக்கு குறித்தானது என்ற ஒரு மாயை இருக்கின்றது. ஒன்று ஐரோப்பா, இரண்டாவது தென்னமெரிக்கா. இந்த மாயையை இப்போது ஆப்பிரிக்க கண்ட நாடுகள் மொரோக்கோ, எகிப்து ஆகிய நாடுகள் முறியடிக்குமா, இந்த வருடம் முறியடிக்குமா என்பதை நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம். தற்போது போட்டி மிக சுவாரஸ்யமாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது. நாங்களும் விடைபெறுகின்ற நேரங்கள் நெருங்கி வந்து கொண்டிருப்பதால் நேர்கள் போட்டிகளை கண்டு ரசியுங்கள். வருகின்ற பொழுதுகள் இனிய பொழுதாக மாற வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இதுவரை நேரமும் நிகழ்ச்சிகளில் இணைந்திருந்த நேர்கள் அத்தனை பேருக்கும் காட்டளை வழியே நிகழ்ச்சிகளை கேட்டு ரசித்த நேர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்பு வணக்கம் கூறி விடைபெறுவது என்றும் உங்கள் அன்பின் எஸ் எஸ் வாசன். நன்றி, வணக்கம் நேர்களே.

0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
1: அதிகாரம் 32. இன்னா செய்யாமை பிறர்க்கு இன்னா முற்பகல் செய்யின் தமக்கு இன்னா பிற்பகல் தாமே பெறும். பிறர்க்கு இன்னா முற்பகல் செய்யின் தமக்கு இன்னா பிற்பகல் தாமே பெறும். மற்றவர்களுக்கு துன்பமானவற்றை முற்பகலில் செய்தால் அவ்வாறு செய்தவர்களுக்கு பிற்பகலில் துன்பங்கள் தாமாகவே வந்து சேரும்.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த ராஜா. கால் 647-849-4444. ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
1: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா? ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி,
2: 9699 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட், மேப்பிள்,
1: 905-417-6069.
2: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. மேப்பிள் க்ரோசரிஸ் .ca 905-417-6069.
3: வாரா வாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் சிஎம்ஆர் டிவியை வழங்கும்
4: மியூசிக் கனெக்ட்ஸ்.
3: நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம்.
5: ஜூலை மாதம் 7ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் ரமேஷ் துரைராஜா மற்றும் சந்தியா பார்த்தசாரதி.
3: சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை சிஎம்ஆர் தமிழ் HD, டிவிஐ HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
6: அப்படின்ற

0: கனடாவின் முதல் முதல் முதல் HD இது தமிழ் HD.
1: Nissan head to head event இப்பொழுது Morningside Nissan இல் approval credit க்கு 2026 Nissan Rock 5 வருடங்களுக்கு 0 finance இல் demo வாகனங்களில் 6000 வரை சேமிப்பு. 2026 Nissan Sentra க்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் free oil and filter change. கனடாவுக்கு புதியவரா எந்த நிலையில் credit இருந்தாலும் approval. அஜிந்தன் தவராஜா 416-804-2365 416-804-2365 அஜிந்தன் தவராஜா.
2: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வெனியூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
3: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்.
2: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்.
3: 20 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. சி கே செந்தூரன் 416-400-8383
2: சுகந்தன் 416-540-6269
3: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ். புதிய வீடு வாங்க இப்பொழுதே சரியான நேரம். HST ரிபேட் $130,000 வரை பெறுங்கள். CIBC மோர்கேஜ் அட்வைசர் அபிசெல்வம் ப்ரீ அப்ரூவலை பெற்று தருகின்றார். மோர்கேஜுக்கு கேஷ்பேக் $4,500 வரை. இன்ட்ரெஸ்ட் ரேட் 3.79 முதல். பிரைவேட் அல்லது பி லெண்டரில் இருந்து பேங்க் மோர்கேஜுக்கு மாற்ற வேண்டுமா? டெட் கான்சலிடேஷன் மற்றும் ஹோம் இக்யூட்டி லைன் ஆஃப் கிரெடிட்டுக்கும் எக்ஸ்பர்ட் மோர்கேஜ் அட்வைஸ் CIBC அபிசெல்வம் 416-821-0462
4: மிசிசாகா பிரம்ப்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர். ஏஜெக்ஸ் கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். ஏஜெக்ஸிலும் பிரம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 647-713-6049
5: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நிவெல்லடா.
6: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வப் புலவனின் குரல் கேட்போம்.
7: அதிகாரம் 32 இன்னா செய்யாமை. பிறர்க்கு இன்னா முற்பகல் செய்யின், தமக்கு இன்னா பிற்பகல் தாமே பெறும். பிறர்க்கு இன்னா முற்பகல் செய்யின், தமக்கு இன்னா பிற்பகல் தாமே பெறும். மற்றவர்களுக்கு துன்பமானவற்றை முற்பகலில் செய்தால் அவ்வாறு செய்தவர்களுக்கு பிற்பகலில் துன்பங்கள் தாமாகவே வந்து சேரும்.

0: தங்கச்சி இப்பாடுங்கண்ணா, ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம். ஹலோ,
1: நான் மலர் பேசுறேன்.
0: ஆ சொல்லுங்க.
1: இல்ல, மேரேஜ பத்தி பேசுனீங்கல்ல.
0: ஆமா,
1: ஜூலைக்கு அப்புறம் பண்ணிக்கலாமா?

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான் வந்ததா?
2: இல்லடா.
1: ஹலோ, காசு வந்ததாடா?
2: இன்னும் வரல காசு.
1: காசு வந்துச்சா?
2: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
3: What's happening? So sad.
0: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கும் மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்டன், 9054568433.
4: இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர், டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000, ஸ்காப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000, மை மெக்கானிக் ஆட்டோ.ca. நகை வாங்கும் போது கூலி மற்றும் சேதாரம் மட்டுமல்ல, தரம் நம்பகத்தன்மையையும் கவனியுங்கள். வெளிப்புற மெருகை பார்த்து உங்கள் பணத்தை வீணாக்காதீர்கள்.
5: ஏசியா கோல்ட் இங்க் நகைச்சீட்டு ஆரம்பம்.
4: பயன்படுத்தப்படாத புதிய மற்றும் தரமான நகைகள் அனைத்தும் ஜூன் 21 வரை சிறப்பு தள்ளுபடியில். தனது 24வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு அனைத்து வகையான தங்க நகைகளையும் விசேட விலையில் தருகிறது.
5: ஏசியா கோல்ட் இங்க்,
4: கிப்ளிங் அண்ட் ஸ்டீல்ஸ்,
5: 5010 ஸ்டீல்ஸ் அவென்யூ வெஸ்ட்,
4: இட்டோபிகோ,
5: 416-746-2742.
6: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் CMR TV-ஐ வழங்கும் Music Connects. நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். ஜூலை மாதம் 7ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் ரமேஷ் துரைராஜா மற்றும் சந்தியா பார்த்தசாரதி. CMR TV வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை CMR தமிழ் HD, TVI HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
7: உதயம் சூப்பர் மார்க்கெட்டுக்கு போ, அங்க ஒவ்வொரு நாளும் எல்லாம் மலிவு விலையில வேண்டலாம்.
4: உங்கள் வீட்டு குரோசரி தேவைகள், கடல் உணவுகள், இறைச்சி வகைகள், ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் அனைத்தும் ஒரே இடத்தில் தரம் குறையாமலும் குறைந்த விலையிலும் வழங்கி வரும் உதயம் சூப்பர் மார்க்கெட்.
8: 905-270-8800. 905-270-8800.
4: உதயம் சூப்பர் மார்க்கெட்.

0: കേട്ടുകൊണ്ടിരിപ്പது തമിഴ് HD.
1: தமிழ் எக்ஸ்பிரஸோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
2: வணக்கம் ராஜசுகமா, நல்லா இருக்கிறீங்களா?
1: நல்ல சுகமாக இருக்கின்றேன், நீங்க எப்படி இருக்கிறீங்க?
2: நலமா இருக்கிறோம், நலமா இருக்கும். மச்ச பாத்து கொண்டு வந்தா இன்னும் கொண்டு போடல போடாது, இனி பனால்ட்டியில போக போட போடாது. ஆஹா, குழம்பியாக்கு. ம்,
1: சொல்லுங்கள், என்ன பாடல் தெரிவு?
2: எனக்கு இண்டாக்கி கட்டா குஸ்தி ரெண்டுல இருந்து
1: அதுதான் இந்த பாடல் வந்து சீன் ரொனால்டனுடைய இசையமைப்பில் மோகன்ராஜனுடைய வரிகளில் ரொனால்டன் மற்றும் சாய்ந்தவியினுடைய குரலில் ஒழிக்கும். இந்த நேரம் 6:50.

0: கேட்டுக்கொண்டிருப்பது தமிழ் HD. தமிழ் எக்ஸ்பிரஸ் ஓடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
1: என்ன திருமணம் செய்வோம்னு ஆசைப்படைய கூப்பிடுறதும் வந்து பயப்படுத்தமாக ஒரு கதையை போட்டு போட்டு பயப்படுத்தி ஒரு கனவோடு பாடல கேட்க வந்து
2: சொல்லுங்களேன் என்ன பாடு.
1: எனக்கு உலகம் திரைப்படத்துல இருந்து என் மனசு என்ற பாடல், இதுக்கு மேல கிடைச்சியாக தென்பட்டதான் இந்த பாடலை அப்படியே கேட்கிறேன்.
2: நல்லது கேட்டு மகளிங்க, நன்றி
1: நன்றி வாய்ப்பு.
2: நன்றி. இந்த பாடல் இளையராஜாவினுடைய இசையமைப்பில் கவிவேலு சரவணனுடைய வரிகள் வந்த பாடல், ஹரிச்சரண் மற்றும் ஸ்ரீநிசாவின் குரலில். ஒலிக்கும் இந்த நேரம் 6:56.

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD.
1: CMRின் மனத்தியால செய்திகள்.
2: மனத்தியால செய்திகள்
3: CMR தமிழ் HD அவலி நியூஸ். நீர்கொழும்பு சிறைச்சாலையில் ஏற்பட்ட அமைதியின்மைக்கு காரணமானவர் என தெரிவிக்கப்படும் கட்டுவேல் லெகம சுரேஷ் பூசா சிறைச்சாலைக்கு மாற்றப்பட்டுள்ளதாக தகவல் தெரிவிக்கப்படுகின்றது. பொபனியா பிராந்திய கடவுச்சீட்டு அலுவலகத்தில் கடவுச்சீட்டு பெறுவதற்காக விண்ணப்பிக்கும் பொதுமக்களிடம் முறையற்ற வகையில் பணம் கோரப்படுவதாகவும் இடைத்தரகர்களின் ஆதிக்கம் அதிகரித்துள்ளதாகவும் பொதுமக்கள் விசனம் தெரிவிக்கின்றனர். தமிழ்நாடு முதலமைச்சர் விஜயை நேற்று தலைமைச் செயலகத்தில் செட்டிநாடு குழுமத்தின் தலைவர் டாக்டர் முத்தையா ராமசாமி சந்தித்து முதலமைச்சரின் பொது நிவாரண நிதிக்கு 3 கோடி ரூபாய்க்கான காசோலையை வழங்கினார். பசிபிக் பெருங்கடலில் உள்ள நீர்மூழ்கி கப்பலில் இருந்து ஆயுதங்கள் எதுவுமற்ற ஏவுகணை ஒன்றை சீனா சோதனை செய்ததைத் தொடர்ந்து சீனாவின் அணு ஆயுத கட்டமைப்பின் வேகமான மற்றும் ஒளிவுமறைவான விரிவாக்கம் பெரும் கவலையளிப்பதாக அமெரிக்கா எச்சரித்துள்ளது. அமெரிக்க இணைய பாதுகாப்பு முகமை அரசாங்க மென்பொருட்களை தணிக்கை செய்ய அந்த்ரோபிக்கின் மைக்தோட்ஸ் என்ற செயற்கை நுண்ணறிவு மாதிரியை பயன்படுத்துகிறது என்று ரோய்டர்ஸ் அறிவித்துள்ளது.
2: மனத்தியால செய்திகள் CMR தமிழ் HD 101.3.
1: செய்திகளை தொடர்ந்து டொரண்டோவின் தற்பொழுதைய காலநிலையானது 24 பாகை செல்சியஸில் காணப்படுகின்றது. தற்பொழுது உணர் நிலையானது 30 பாகையிலும் காணப்படுகின்றது. இன்று இரவு பொழுது வெப்பநிலையாக 19 பாகை செல்சியஸிலும் நாளை காலை பொழுது வெப்பநிலையாக 21 பாகையிலும் நாளைய மதிய பொழுது வெப்பநிலையாக 30 பாகை செல்சியஸிலும் காணப்படுகின்றது. நாளை சூரியன் மிகவும் பிரகாசமாகவும் காணப்படுகின்றது. நாளைய மறுதினம் வியாழக்கிழமை அதிகூடிய வெப்பநிலையாக 29 பாகையிலும் வரும் வெள்ளிக்கிழமை அதிகூடிய வெப்பநிலையாக 27 பாகையிலும் காணப்படுகின்றது. வரும் வியாழன் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் மழை பொழிவதற்கான சாத்தியக்கூறுகள் மிக அதிகம் காணப்படுகின்றன.
0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம்
2: CMR தமிழ் HD.
0: உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD
2: தமிழ் HD
0: தமிழ் HD.
4: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
5: அதிகாரம் 32. இன்னா செய்யாமை பிறர்க்கு இன்னா முற்பகல் செய்யின் தமக்கு இன்னா பிற்பகல் தாமே பெறும். பிறர்க்கு இன்னா முற்பகல் செய்யின் தமக்கு இன்னா பிற்பகல் தாமே பெறும். மற்றவர்களுக்கு துன்பமானவற்றை முற்பகலில் செய்தால் அவ்வாறு செய்தவர்களுக்கு பிற்பகலில் துன்பங்கள் தாமாகவே வந்து சேரும். Thank you.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் எச்டி.
1: சிஎம்ஆர் தமிழ் எஸ்டியின் தமிழ் எக்ஸ்பிரஸில் இணைந்து நீங்கள் 8 மணி வரை உங்களுக்கு பிடித்தமான பாடல்கள் கேட்டு மகிழலாம். தொடர்ந்து 8 மணியிலிருந்து 9:30 மணி வரை சிஎம்ஆர் தமிழ் எஸ்டி மற்றும் டிவிஐ மூலமாக தமிழ் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியில் கனேடிய இசை கலைஞர்கள் பாடும் பாடல்களும் நீங்கள் கேட்டு மகிழலாம். 8 மணி வரை பாடல் கேட்டு மகிழ விரும்புபவர்கள் அளிக்க வேண்டிய தொலைபேசி எண் 4164446422.

0: கேட்டுக்கொண்டிருப்பது தமிழ் HD. தமிழ் எக்ஸ்பிரஸோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
1: ஓ வணக்கம் மேடம், நான் நம்பி இருக்கிறேன்.
0: எப்படி இருக்கிறீங்கள்?
1: அந்த மாதிரி சூப்பரா என்ஜாய் பண்ணிக்கொண்டே இருக்கிறேன்.
0: என்ஜாய் பண்ணிக்கொண்டிருக்கிறீங்க. இப்போ மச்சில சுவிசும் வின் பண்ணிட்டது அப்படியா?
1: ரெண்டு சொல்லினா போத்துறியா?
0: ரெண்டு சொல்லினா எங்கள்கிட்ட ஒரு போல தந்தா நாங்க விளையாடலாம் அப்படியா? தர மாட்டார்களா?
1: நன்றி.
0: வணக்கம். இந்த நேரம் 7:07.

0: வட்டி வீதம் குறைந்து வருகிறது. வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலீடு ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன். பையிங் அண்ட் செல்லிங் GTAயில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
1: ஆலோசனைகளும்
0: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி வித்தகன். 416-475-4661 416-475-4661 4 1 6 4 1

0: கேட்டுக்கொண்டிருப்பது தமிழ் HD.
1: தமிழ் எக்ஸ்பிரஸோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
2: வணக்கம், நான் மோனிகா. எப்படி இருக்கீங்க?
1: நல்ல சுகமாக இருக்கிற மாதிரி. நீங்க எப்படி இருக்கிறீங்க?
2: ஓ, நான் மேடம் இருக்கிறேன்.
1: இன்னைக்கு என்ன பாடல் தெரியும்?
2: பாடல் தெரியும் இன்னைக்கு நெல்லத்திரங்க படத்துல இருந்து குழல் ஊதும் கண்ணனுக்கு.
1: குழல் ஊதும் கண்ணனுக்கு, ஆமாம், சித்ரா பாடிய பாடல். ஆனா உங்களோட குரலை நல்லா தான் இருக்குது, பாட்டு படிக்கிற குரல் மாதிரி. படிப்பீர்களா இரண்டு வரிகள்?
2: வேண்டாம்,
1: வேண்டவே வேண்டாம்.
2: வேண்டவே வேண்டாம்.
1: நல்லதை கேட்டுமா கிளைங்க. நன்றி,
2: நன்றி,
1: நன்றி.

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD.
1: Everything okay? No problem and dinam.
2: Bar kalamu closing da tadikira nadi.
3: The customer you're trying to reach is not available.
0: Prithi Selvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. Adhiga vatti seluthi kondirukkireergala? Ungal mortgage gulai vangikku maatavum. Call Prithi Selvam 416-268-0155 416-268-0155.
2: நல்ல சுகமாக
4: இருக்கிறேன்.
2: என்ன பாடல் தெரியும்?
4: பாடல்
2: அனிருத் மற்றும் பிரியா மாலி அவர்கள் இணைந்து பாடிய ஒரு பாடல் ஒலிக்கும். இந்த நேரம் 7:18 நிமிடம்.

0: நிசான் ஹெட் டு ஹெட் ஈவென்ட். இப்பொழுது மார்னிங் சைட் நிசானில் அப்ரூவல் கிரெடிட்க்கு 2026 நிசான் ராக் 5 வருடங்களுக்கு ஜீரோ பைனான்சியல் டெமோ வாகனங்களில் 6,000 வரை சேமிப்பு. 2026 நிசான் சென்ட்ராவுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் ஃப்ரீ ஆயில் அண்ட் ஃபில்டர் சேஞ்ச். கனடாவுக்கு புதியவரா? எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா 416-804-2365 416-804-2365 அஜிந்தன் தவராஜா.
1: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
2: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
3: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட் 3852 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட் யூனிட் G03 416-284-7000 416-284-7000.
4: தமிழ் எக்ஸ்பிரஸோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
5: வணக்கம்
6: மாலை. வணக்கம் பிரதி சாரா.
4: வணக்கம், எப்படி இருக்கிறீங்க?
6: நலமா இருக்கோம், நீங்கள்?
4: நான் நல்ல சுகமாக இருக்கின்றேன், நன்றி.
6: நன்றி.
4: சொல்லுங்கள், இன்றைக்கு என்ன பாடல் தெரியும்?
6: பாடல் நான் ரவுடி தான் படத்திலிருந்து நீயும் நானும் சென்று செல்லும் நேரம். அந்த பாட்டு
4: செல்லும் நேரம் இது. ஆமாம், நல்ல ஒரு பாடல்.
6: ஆமாம்,
4: கேட்டுமா கிளைங்கள். நன்றி.
6: நன்றி.
4: இந்த பாடல் வந்து அனிருத்தினுடைய இசையமைப்பில் தாமரையினுடைய வரிகளில் அனிருத் மற்றும் நீத்தி மோகன் குரலில். ஒழிக்கும் நேரம் 7:23.

0: நகை வாங்கும் போது கூலி மற்றும் சேதாரம் மட்டுமல்ல, தரம் நம்பகத்தன்மையையும் கவனியுங்கள். வெளிப்புற மெருகை பார்த்து உங்கள் பணத்தை வீணாக்காதீர்கள்.
1: ஏசியா கோல்ட் இங்க் நகைச்சீட்டு ஆரம்பம்.
0: பயன்படுத்தப்படாத புதிய மற்றும் தரமான நகைகள் அனைத்தும் ஜூன் 21 வரை சிறப்பு தள்ளுபடியில். தனது 24வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு அனைத்து வகையான தங்க நகைகளையும் விசேட விலையில் தருகிறது.
1: ஏசியா கோல்ட் இங்க்
0: கிப்ளிங் அண்ட் ஸ்டீல்ஸ்,
1: 5010 ஸ்டீல்ஸ் அவென்யூ வெஸ்ட்,
0: இட்டோபிகோ
1: 416-746-2742.
2: நன்றி.
1: இந்த பாடல் வந்து கேப்டன் மகள் திரைப்படத்திலிருந்து வருகிற பாடல். ஒலிக்கும் இந்த நேரம் 7:29.

0: இருக்கிறது.
1: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான்னு வந்ததா?
2: இல்லடா.
1: ஹலோ, காசு வந்ததாடா?
2: இன்னும் வரல காசு.
1: காசு வந்துச்சா?
2: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
3: What's happening? So sad.
4: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கு மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 9054568433.

0: HD
1: தமிழ் எக்ஸ்பிரஸோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
2: வணக்கம் வணக்கம் வணக்கம் இனிய மாலை வணக்கம். கண்ணன் காய்க்கிறன், எப்படி இருக்கீங்க?
1: நல்ல சுகமாக இருக்கிறேன், நீங்க எப்படி இருக்கிறீங்க?
2: நல்லா இருக்கும், நல்லா இருக்கும், நல்லா இருக்கும். ரொம்ப நன்றி, இந்த நல்ல நாள்ல வந்து எங்களை மகிழ்விக்கிறதுக்கு நன்றி. செவ்வாய்க்கிழமை நீங்க அந்த ஷோ 8 மணிக்கு இருக்கணும்னு தான் செவ்வாய்க்கிழமை ஞாபகம் வந்தேன், கால் பண்ணணும். மற்றது இந்த பிறந்த நாள் கொண்டாடுறாக்கள், திருமண கொண்டாடுறாக்கள் எல்லாம் நுழைவாண்டு வாழ்த்தி கொண்டு அந்த 100 சாமி படத்துல வந்து என்ன மாயக்கனவு மாயக்கனவு மாயக்கனவு அந்த பாட்டு கேட்போம்.
1: கண்டிப்பாக கேட்டு மகிழுங்கள். நன்றி
2: நன்றி நன்றி நன்றி வணக்கம்
1: நன்றி. இந்த பாடல் வந்து பாலாஜி ஸ்ரீராமனுடைய இசையமைப்பில், மோகன்ராஜனுடைய வாரிகளில், கபில் கபிலன் மற்றும் சின்மையின் குரலில். ஒழிக்கும் இந்த நேரம் 7:36.

0: என்ன பபடிய கத்துல தமிழ் பேப்பரோட இருக்கிற இந்த மணமகன் மணமகள் பக்கமே பாக்குறேன்.
1: உங்களுக்கு உப்பவம் அண்ட் ஹாலிடே சீசன் வருது, வீட்டுக்கு ஆத்தாய் சாப்பிட வர போய் வந்து கோசலியும் மெலிவா மண்டலா வந்து பாக்குறேன். டீன்கலி
0: இதுக்கு என்னப்பா தமிழ் பேப்பரை பாக்குறேன், மிஸ்ஸஸ் ஆகாதுல இருக்கிற உதயம் சூப்பர் மார்க்கெட்டுக்கு போ, அங்க ஒவ்வொரு நாளும் எல்லாம் மலிவு விலையில வேண்டலாம்.
2: உங்கள் வீட்டு குரோசரி தேவைகள், கடல் உணவுகள், இறைச்சி வகைகள், ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் அனைத்தும் ஒரே இடத்தில் தரம் குறையாமலும் குறைந்த விலையிலும் வழங்கி வரும் உதயம் சூப்பர் மார்க்கெட்.
3: 905-270-8800 905-270-8800
2: உதயம் சூப்பர் மார்க்கெட்.
4: தமிழ் எக்ஸ்பிரஸில் இணைந்து நீங்களும் 8 மணி வரை உங்களுக்கு பிடித்தமான பாடல்கள் கேட்டு மக்கள் எல்லாம் அளிக்க வேண்டிய தொலைபேசி எண் 4-1-6-6-4-4-6-2-2-2. அடுத்து ஒழிக்கவிருக்கும் பாடல் கோ திரைப்படத்தில் இருந்து, ஹரஷ் ஜெயராஜினுடைய இசையமைப்பில் கார்கியினுடைய வரிகளில், அலப்ராஜி மற்றும் பிரசாந்தினியுடைய குரலில். ஒழிக்கும் இந்த நேரம் 7:41.

ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி AKS ரியல்டி டீம் ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் சி கே செந்தூரன் மற்றும் குணா குணராஜா ரெசிடென்ஷியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க விற்க லீஸ் செய்ய மார்க்கெட் நாலேஜ் ஸ்ட்ராட்டஜி எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன் கால் சி கே செந்தூரன் 416-220-8888 குணா குணராஜா 647-624-4165

0: என்ன கார் லோனும் கிடைக்குது இல்ல, கார் இல்லாம வேலையும் கிடைக்குது இல்லன்னு கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இப்ப புது கார் வேலை என்று ஒரே பிஸி போல.
1: ஆண்டி ஓட்டோக்கு போனால் ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டு வேலையும் கிடைச்சிட்டு.
2: GTA-வில் 25 வருட சேவை. ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட் பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, ஒர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300.

0: தமிழ் எக்ஸ்பிரஸோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
1: வணக்கம் ரமேஷ், எப்படி இருக்கீங்க?
0: நல்ல சுகமாக இருக்கிறேன் ரமேஷ், நீங்க எப்படி இருக்கிறீங்க?
1: நான் அதே சுகமா மகிழ்ச்சியாக இருக்கின்றேன்.
0: என்ன பாடல் தெரியும்?
1: பாடல் வந்து வாத்தியார் படத்துல இருந்து என்னுடைய முனையம்மா கண்ணிலமைங்கிற பாடல்.
0: கண்ணிலமை, ஆனா இந்த பாடல் வந்து அடுத்த மனத்தியா தான் பெற போகுது. நேரம் போதாமையால் இருக்கிறது. நன்றி,
1: போடும் போடும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே,
0: நன்றி.
2: ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
3: அதிகாரம் 32. இன்னா செய்யாமை பிறர்க்கு இன்னா முற்பகல் செய்யின் தமக்கு இன்னா பிற்பகல்.